நேரம் 5:44:55. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ நரசிம்மாஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:51. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாடல் ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பாடலை கேட்கலாம்.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 21 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 26 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 12 தேதி சனிக்கிழமை. ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குறள் அமுதம்.

முகமலர்ச்சி, வள்ளல் தன்மை, இன்சொல் கூறுதல், பிறரை மட்டந்தட்டாமல் இருத்தல் ஆகிய நான்கும் நல்ல குடியில் பிறந்தவர்களின் பண்புகளாகும். குறள் எண் 953 அதிகாரம் குடிமை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் புதுதில்லி வந்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரேஸை சந்தித்து பேசினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோயில் பிரசாதங்களின் தரத்தை உறுதி செய்ய ஆவின் நெய் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளின் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஊடகத்தினர் பயன்படுத்திக் கொண்டு தங்களது பணித்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார். கலாச்சாரம், வர்த்தகம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஈரான் ஆர்வமுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசர்கியான் தெரிவித்துள்ளார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நடத்தவுள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள நெடுவாக்கோட்டை நாட்டலங்கார மேலமாரியம்மன் கோயில் முளைப்பாறை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இதுவரை கிடைத்திடாத ஒரு பொருள் உங்களுக்கு வேண்டுமென்றால் இதுவரை முயற்சிக்காத செயலை நீங்கள் செய்திட வேண்டும். நேரம் காலை 6:03 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். இன்றைய நாள் 12/9/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் விநாயகர் பாடல்கள் தொகுப்பில் இருந்து வீரமணி மற்றும் ராதா பாடியது. இணைந்திருங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருப்பதி சென்று வந்தால் என தொடங்கும் பாடல் மகாநதி சோபனா பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பெருமாள் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வாணி ஜெயராம் குரலில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:17. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஓம்கார என தொடங்கும் பாடல் மகாநதி சோபனா பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அனுமன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மயிலாடும் என தொடங்கும் பாடல், முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

ஐயப்பன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டி கே கலா பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏசு பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகி பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஏ எம் தலீப் மற்றும் எஸ் சரளா பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 6:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: அன்புள்ளம் கொண்ட வாசகர் சார் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல்.
1: மனித உடல் உறுப்புகள் நல்லபடியா இயங்க ஏதாவது உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பு வேணும். கை கால் கழுத்து தலை இவற்றுக்கெல்லாம் ஏதாவது ஓர் உடற்பயிற்சி இருக்கு. கை கால் அசைக்கிறோம், ஓடுறோம், திரும்ப ஓடி வர்றோம், ஏதாவது ஒரு வகையில அசைவு இருக்கு. ஆனா முகத்துல இருக்கும் வாய்க்கு மற்ற உறுப்புகளுக்கு என்ன பயிற்சி இருக்கு? நாம ஏதாவது செய்யறோமா? குறிப்பா வாய்க்கு நாம பேசுறோம். எவ்வளவு பேர் வாயை திறந்து பேசுறோம்? சாப்பிடும் போது வாய் லேசா அசையுது, அவ்வளவுதான். ஆனா இந்த வாய்க்கும் நாம பயிற்சி கொடுக்கணும். ரெண்டு பயிற்சி. ஒன்னு பேச்சு பயிற்சி, என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணுங்கிறது, அது ஒரு விதமான பயிற்சி. பேச்சு இல்லாமல் வாயை அசைப்பது நாக்குக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுக்கணும் இல்லையா?
0: வடலூர் வாசகர் சார்,
1: கொடுத்தே ஆகணும். நம்ம விளையாட்டு வீரர்கள்லாம் வாயில எதையோ போட்டு மென்னுகிட்டே இருப்பாங்க, பாக்குறோம். என்னன்னு விசாரிச்சப்போதான் அதன் பேர் சுயிங்கம், பபுள் கம்னு சொன்னாங்க. இத பார்த்து குழந்தைகளும் பபுள் கம் வேணும்னு கேக்குதுங்க. குழந்தைகளின் வாயை அடைப்பதற்காகவே பெற்றோரும் இதை வாங்கி கொடுத்துடுறாங்க. ஐரோப்பிய நாடான பின்லாந்தில் உலகின் மிக தொன்மையான சுயிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 6000 ஆண்டுகளுக்கு முந்தையது. பிர்ச் என்ற மரப்பட்டையில் எடுக்கப்பட்டது. தென்கிழக்கு நாடான கிரீஸில் மஸ்டிக் என்ற மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பிசினை மெல்லுவது தாடைக்கான பயிற்சியா இருந்திருக்கு. வட அமெரிக்காவில் மாயன் நாகரிக காலத்தில் சிக்லி என்ற மரப்பட்டையில் எடுத்த பிசினையும், சீனாவில் ஜின்செங் என்ற செடியின் வேர்ல எடுக்கப்பட்ட பிசினையும் மென்னு வாய்க்கு வேலை கொடுத்ததற்கான தடயங்கள் இருந்திருக்கு. இந்த செய்திலாம் வெளிநாட்டில் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு. நம்ம இந்திய நாட்டில் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் ரொம்ப நாளா இருக்கு, தாம்பூலம்னு சொல்லுவோம். சுயிங்கம் மெல்லுவதால் ஏதாவது நன்மை உண்டா அப்படின்னு கேட்டா வாய் அசைவை தவிர வேற எதுவும் நமக்கு தெரியல. சமயத்துல இது போய் தொண்டையில அடைச்சா உயிருக்கே ஆபத்து. ஆனா வெத்தலை பாக்கு போடுறதுனால உணவு செரிமானம் நல்லபடியா நடைபெறும், சில ஹார்மோன்கள்லாம் நல்லா சுரக்கும், வாய் அசைவும் நடைபெறும். இதுலயும் நம் ஆட்கள் செய்யற தவறு ஒண்ணு இருக்கு. வெறும் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சரி, அது கூட கொஞ்சம் புகையிலையை சேர்க்கிறாங்க, அதுதான் மிகப்பெரிய தவறு. களவும் கற்று மர என்று ஒரு பொன்மொழி இருக்கு. இதுவரைக்கும் புகையிலை சேர்க்கும் பழக்கம் இருந்தால் இனிமே அதை விட்டுடணும். வாயில பாக்கு இன்னும் வேற ஏதேதுவோ சேர்த்து போடுறாங்க, அத கண்ட இடத்துல துப்புறாங்க, இதெல்லாம் சுகாதார சீர்கேடு. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சரியான அளவுல கலந்து வாயில போட்டு மெல்லும் போது நிறைய உமிழ் நீர் உற்பத்தி ஆகும். அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு முழுங்கும் போது செரிமான பிரச்சனை இருந்தா சரியாயிடும், கூடவே சுண்ணாம்பு சத்தும் கிடைச்சிடுது.
0: வாசகர் சார்,
1: முன்பெல்லாம் வீடுகளில் சுண்ணாம்பு இருக்கும், அதை மருந்து போல பயன்படுத்தி வந்தாங்க. சுண்ணாம்பு நேரடியா உட்கொள்ள முடியாது, ஏதாவது ஒரு விளை பொருளுடன் சேர்த்து தான் சாப்பிட முடியும். சாப்பிட்டனர், குறிப்பா வெத்தலை பாக்கோட சேர்த்து பயன்படுத்தினர் தமிழர்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக அளவு கால்சியம் சுண்ணாம்பு சத்து தேவை, குழந்தை வளர்ச்சிக்கும் இது தேவை. குளிர்காலத்துல தொண்டைகட்டு ஏற்பட்டுச்சுன்னா முருங்கை இலை சாற்றுடன் கொஞ்சம் சுண்ணாம்ப குழைச்சி தொண்டை வெளிப்புறத்துல பூசுவாங்க, நல்ல நிவாரணம் கிடைக்கும். இப்படி நமது பாரம்பரிய பழக்க வழக்கங்கள்ல விஞ்ஞானமும் கலந்து இருந்தது. நமது முன்னோர் எதையும் சாதாரணமா சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொன்னுக்கும் ஓர் அர்த்தம் உண்டு. மூத்தோர் சொல் கேளீர். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

எண்ணம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. மேற்கு வடக்கு தெற்கே நேத்திசையில இருந்து பிரைட் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி சனிக்கிழமை. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை தான். உங்க ஆர்ஜே சந்தியா தான் பேசிட்டு இருக்க. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:02 ஆக போகுது. ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒன்று சொல்லுவோம்ல, யாருக்கா ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒன்றுனா நீங்கள் அதை பார்த்து சிரிக்கக்கூடாது. உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்கள பார்த்து எதுவும் சிரிக்காதீங்க, இல்லை அவங்கள பார்த்து எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவி எப்போவுமே பண்ணுங்க அப்படின்வாங்க. அந்த முடிஞ்ச உதவியிலேயே கிடைச்ச உதவி எது பெரிய உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு ஹெல்ப் தான். அதில் ரொம்பவே சிறந்த உதவி அப்படின்னா அது நமக்கு கிடைக்கிற முதல் உதவி தான். அதுவும் வந்து முதல் உதவினா நமக்கு கஷ்டம் இருக்கப்போ முதல்ல வந்து உதவி பண்ணுறாங்க, அதுவும் ஓகே. பட் உண்மையான முதல் உதவி அப்படின்றது வந்து இந்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய முதல் உதவி. அது வந்து வெறும் சிகிச்சை மட்டும் கிடையாது, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு காட்டுற ஒரு உயர்ந்த மனிதாபிமானம் அப்படின்னே சொல்லலாம். விபத்துகள் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிட்டு வராது, நான் வந்து இப்போ வந்து உன்னை இடிக்க போகிறேன் நீ விழுந்துருவேன் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு முதலுதவி பற்றிய அறிவு வந்து எப்பவுமே நம்ம இருந்தால் தான் தயாராக இருக்க முடியும். ஸோ எப்போ என்ன யாருக்கு எப்படி இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச முதலுதவியை செய்யணும். இப்பயே கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் இவ்வளோ தூரம் பேசுனதை வச்சு. எஸ், இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக முதலுதவி தினம் உலக அளவில் எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது, மேலும் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் இது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் என்னோட போஸ்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். மீன் டைம் உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மார்னிங் டைமில் இந்த சாங் எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா வந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. மெலோடியான சாங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாபநாசம் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது, நாமத்துக்குமாரோட வரிகளில், ஜிப்ரானோட மியூசிக்கில். ஸ்டேடியூன் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்கே எல்லாமே சமதோளை.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

உலக முதல உதவி தினம் உலக அளவில் வந்து எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்படுது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். மேலும் ஒவ்வொரு ஆண்டுமே எந்த நாளில் வந்து இது கடைபிடிக்கப்படுது அப்படின்றதும் கேள்வியாக கேட்டிருந்தேன். மக்கள்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி, ஒருவருக்கு திடீர்னு வந்து ஒரு விபத்து நடக்குது, ஒரு காயம் படுது, இல்லை ஒரு மூச்சுத்திணறல் நடக்குது, ஒரு தீக்காயம் நடக்குது, இல்லை மயக்கம் போட்டு விழுறாங்க, ஸோ இந்த மாதிரியான அவசரமான நிலையில் மருத்துவ உதவி வரும், அதாவது மருத்துவர்கள் வந்தோ இல்லை ஆம்புலன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிறவங்க செய்கிற சரியான உதவி பேர் தான் முதல் உதவி அப்படின்றாங்க. அந்த முதல் உதவி தான் அந்த நேரத்தில் அவங்க படுற கஷ்டத்துலேருந்து நம்ம அவங்கள கொண்டு வர்றதுக்கு நம்ம செய்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் வந்து மெடிசன் படிக்கலை, நான் வந்து டாக்டர் படிக்கலை, நான் வந்து நர்சிங்க்கு படிக்கலை, ஸோ எனக்கு பணம் தெரியாது அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே வந்து முதலுதவி செய்ய தெரிஞ்சிருக்கணும். பொதுமக்களுக்கு வந்து அடிப்படையான முதலுதவி வந்து எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்றத அவசியம் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. ஆல்ரைட், நம்ம நேயர்கள் என்னெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். மேலப்பேடு தயாளன், காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டாரு. பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் சொல்லியிருக்காரு. வீரதுரை, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் அனுப்பியிருக்காரு. கருப்பண்ணன் ரங்கசுவாமி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசுவாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன், எங்கள் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. மேலப்பேடு தயாளன் பதிலும் அனுப்பியிருக்காரு. விஎஸ்ஆர் ஜீவா, ஏ புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் அனுப்பியிருக்காரு. ராமகிருஷ்ணன், கொழும கொண்டான்லேருந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. சந்திரசேகர் சேகர், அவரும் வந்துட்டு இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஆன்சரை வந்து கொடுத்துருக்காரு. நரேஷ்குமார் வைஷ்யோ, குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் ஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் சொல்லியிருக்காரு. ராஜமாணிக்கம் கோபி, முதலுதவி தினம், அதாவது உலக முதலுதவி தினம் வந்து இந்த ஆண்டுலேருந்து கடைபிடிக்க ஆரம்பித்தாங்கன்ட்டு அவரும் பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. யார் எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்காக வந்து ஒரு பாடல் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், அனிருத் மற்றும் நீதி மோகன் இணைந்து பாடிய பாடல், கபிலனோட வரிகளில் ரஹ்மானோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. ஐ திரைப்படத்திற்காக தான் ஸ்டேடியம் மக்கள் எதிரை இன்பஃபன் பற்றி என்ன பண்ணினால இங்கே எல்லாமே சமதோடு.

ஹரன் அவரும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு. ஹீராமணி வர்மா, நான் வந்து சத்தீஸ்கர்லேருந்து பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் சொல்லியிருக்காரு. சிவன் அருண் அவரும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காரு. ஜீவா ஜீவா, ஹாப்பி மார்னிங் டு ஆல் அனுப்பியிருக்காரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரிக்கு நீ காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. மணிமாறன் அதை பற்றின ஒரு பதிலை வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு ஃபோட்டோவாகவே போட்டார், முதலுதவி செய்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு ரொம்ப அழகாக அனுப்பியிருக்காரு. மணிமாறன் பெரியசுவாமி அப்படின்னு அனுப்பியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம் சகோதரி, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எம் சங்கர், இனிய காலை வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இனிய காலை வணக்கம், அதுக்கப்புறமா வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு ரெண்டு வணக்கம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து. சேகா அப்படின்றவர் காலை வணக்கம் அனுப்பியிருக்காரு. பத்மா சௌந்தரராஜன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. கேசவன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரம்லேருந்து. மீரா வெங்கட்ராமன், இனிய வணக்கம் மேடம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. மயிலை பட்டாபி, இன்றைய தினத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேர்களோட பேர் ஒரு பெரிய லிஸ்டியாக அனுப்பியிருக்காரு. பத்மா சவுந்தரராஜன் மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நந்து ஜெயா, திருத்தணி ராமச்சந்திரன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பதில் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. செய்யார் சந்திரசேகர், காலை வணக்கம் சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. ஹேமலதா அவங்களும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு அனுப்பியிருக்காங்க. கமலா வரதன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பூபாலன் பல்லப்பாளையம்லேருந்து அவரும் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. எஸ், இன்னும் நிறைய நேயர்கள் வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. யார் எங்கேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தெகிடி திரைப்படத்துலேருந்து தான் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. அபய் ஜோத்பூர்கர் மற்றும் சைந்தவே இணைந்து பாடிய பாடல், கபிலனோட வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில. ஸ்டேடியம் மக்களே.

0: நேரம் 7:30. சைபாலன் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்க சைபால்.

0: கேட்டு புண்ணா சைபால்
1: சைபால்.
2: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம், ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூர இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும், நம்பி தான் சாப்பிட்ணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர், அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன், என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன், குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவான் நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா.
0: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 7:40 அப்படின்னு சொல்றதுக்குள்ள 7:41 ஆயிடுச்சு. சாட்டர்டே மார்னிங் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பொறுமையா எழுந்து நம்ம வந்து ஜாலியா இருப்போம். அதுவும் நிறைய பேருக்கு என்ன ஜாலினா கண்டினியூஸா லீவு, 3 நாள் லீவு அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வந்து நாங்கள்லாம் நேத்தையே ஆரம்பிச்சிட்டோம், ஒரே கூட்டமாக இருக்குமா அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே வந்து அந்த லீவ் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்களோட பேரண்ட்ஸையும் சொந்த ஊரையும் பார்க்கறதுக்காக ஜாலியாக கிளம்பியிருப்பீங்க. இதையும் தாண்டி எப்படியாவது நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு இன்னைக்கு காலையில் எப்படியும் தட்டில் சாப்பாடோட உட்காந்துருப்பீங்க, நம்ம ஷோவையும் கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ், நம்ம ஷோவில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உலக முதலுதவி தினம் உலக அளவில் எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருது, மேலும் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் இது கடைபிடிக்கப்படுது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். பிரகாஷ் டிபிஎஸ் கமெண்ட் பண்ணியிருக்காரு, குட் மார்னிங் எவ்ரி ஒன் அப்படின்னு போட்டிருக்காரு. அவரை தொடர்ந்து பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நற்காலை வணக்கம், பதில் இதுதான், கண்ணாபாளையம் பிரிவிலிருந்து கோவை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் அப்படின்ட்டுருக்காரு. அன்பு ராணி, குட் மார்னிங், ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. ஜெகன் கண்ணன் ராஜா, அவரும் வந்துட்டு உலக முதலுதவி தினம் வந்து இந்த வருஷத்துலேருந்தான் கடைபிடிக்கப்படுதுன்னு பதில் சொல்லியிருக்காரு. ஜெய் கிருஷ்ணா பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க, யாரு அப்படின்றத பார்த்துடலாம். முத்துவேல் பரந்தாமன், உறங்கன்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க, குட் மார்னிங் அப்படின்ட்டு இருக்காரு. எஸ், குட் மார்னிங். அவரை தொடர்ந்து மகாராஜ் கீர்த்தன் பூரி ஜோஸ்வாமி பேசுகிறேன், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பதில் இது தாங்க அப்படின்ட்டு வந்து பதில் சொல்லியிருக்காரு. அரியலூர் மாவட்டத்திலேருந்து ஆண்டி மடம் சரவணன் வந்து கமெண்ட் பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை வணக்கம் அப்படின்ட்டு வந்து அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூளை ரீஜா மனோகரன், தென்கட்சி சுவாமிநாதனோட தகவல் ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ராஜேஸ்வரி அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் எத்தனை வாட்டி எப்படி பதில் சொன்னாலும் சரி, நான் வந்து பதிலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தான் சொல்லுவேன். நீ சொல்லுவேன் தெரியுமா, நீ நிறைவு பகுதியிலே சொல்லு அப்படின்றீங்களா? ஆல் ரைட், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து சைவம் திரைப்படத்துக்காக தான் பாடல் வெயிட்டிங்கில் இருக்குது. உத்தாரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் நாமத்துக்குமாரோட வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியூன் மக்களே, இது ரெயின்பஃபர் முத்தின பிள்ளைனால இங்கே எல்லாமே சமதோளை.

ஸ்ரேயா கோஷல் மற்றும் கேஜி ரஞ்சித்தோட வாய்ஸ்ல, யுக பாரதியோட வரிகள்ல, தீமானோட மியூசிக்ல கயல் திரைப்படுத்திருக்காங்க. அதான் பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 7:53. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா யாரங்க அந்த கமெண்ட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். மாலினி தேவி அருணாச்சலம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சக்தி பதில் சொல்லியிருக்காங்க. கனக வேதிக்க இளவரசி அரின் இளவரசி, ஓகே, வேதக்குறும்பூர்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிமலதா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க பதிலும் சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசி கடஜகுமார் கமெண்ட் பண்ணியிருக்காரு. எஸ், கமெண்ட் பண்ணவங்களே திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணுறீங்களேப்பா. உலக முதலுதவி தினம் உலக அளவில் வந்து எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருது, ஒவ்வொரு ஆண்டும் வந்து எந்த நாளில் வந்து இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கான விடை வந்து எல்லா நேயர்களுமே வந்து சரியான விடை தான் சொல்லியிருக்கீங்க. இது வந்து 2000 ஆண்டு அதிலிருந்து தான் நம்ம வந்து அனுசரிக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு செப்டம்பர் மாதத்தின் 2வது சனிக்கிழமை அன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. இந்த வருஷப்படி இன்னைக்கு தான் வந்து உலக முதலுதவி தினம். ஸோ பேசிக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது எப்போவுமே நமக்கு வந்து நல்லது. ஸோ நான் முதல்ல ஷோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், விபத்து அப்படின்றது வந்து தோ நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராது. அது எப்போ வேணால் வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். ஸோ நம்மளால் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது மட்டும்தான். பக்கத்தில் இருக்கும்போது நம்ம அந்த உதவியை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய மனிதத்துவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் முண்டாசப்பட்டு திரைப்படத்துல தான் வந்துட்டே இருக்கு. எஸ், இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதீப் குமார் மற்றும் கல்யாணி நாயர் இணைந்து பாடிய பாடல். முத்தமிழோட வரிகள்ல ஷான் ரோல்டனோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோளு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16

பதினேழாம் தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழக்கு விழா இம்மாதம் 17 தேதி நடைபெற உள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லட்டி மலைப்பாதை உதகை வரை நாளொன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீரர் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ.
2: கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங் விஷிங் ஆல் வெரி ஹாப்பி சனிக்கிழமை. ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜி சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். நேரம் சரி 8:03 ஆயிட்டு இருக்கு. நமக்கான காலம் எப்பப்பா வரும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கும். அப்படி நம்ம வந்து வாரம் ஃபுல்லா யோசிச்ச நமக்கான காலம் இப்ப வந்து வீக்கெண்ட்ல நமக்காக வந்திருக்கு. சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு, விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு திங்கக்கிழமையும் லீவு. கூடவே நான் ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ லீவ் போட்டுக்கிறேன். நிறைய பேர் லீவ் போட்டு லாங் ஹாலிடே எல்லாம் வந்து ஊருக்கு போயிருப்பீங்க. நிறைய பேர் வீட்டுல நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தால் புனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நியதியில் இருக்கக்கூடியதான். நமக்கான டைம் எப்பவுமே வரும். அந்த டைம் வரும்போது நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்றது என்ன நான் சொல்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எஸ் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்மளோட டேலண்ட்டை கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ காலம் யாரை எப்படி வேணா மாற்றும். நமக்கு நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம். ஸோ எது எப்படி வந்தாலும் ஹேண்டில் பண்ண தெரியணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணிக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சர்வர் வந்து நம்மளை கேட்பாப்ல, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்பாரு. இதுவே நம்ம 4 மணிக்கு அதே ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா என்னங்க இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ நமக்கு ஒரு காலம் வருமோ அவருக்கும் ஒரு காலம் வரும். அந்த மாதிரி தான் வந்து லைஃப்லையுமே ஒவ்வொருத்தருக்கான டைம் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்தந்த டைமை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு ரஷ்யா ரெயின்போவில் உங்களுக்காக சூப்பர் டூப்பரான சாங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாடல் வகையில் முதல்ல வந்து ஆம்பள திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. ஹிப்ஹாப் தமிழாவோட வாய்ஸில், மியூசிக்கில், லிரிக்ஸில் பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுல

என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

0: என்ன வெயிலு!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து
4: வச்சுட்டேன். உன் கண்ணை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
7: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
8: Panchabhudangal Satchiya. நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லரி.

0: எஸ் வீக்கெண்ட்ல நல்ல நல்ல பாட்டெல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக யான் திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டே இருக்கு. கானாபாலாவோட வாய்ஸ்ல கபிலனோட வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 91.4, எங்க எல்லாமே சமதோல.
1: Dang nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak nak

0: together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Ungal FM Rainbow-vil தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: கொஞ்சம் சீக்கிரம் நா.
3: ரஷ் ஆர் ரெயின்போ.
4: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 8:22 ஆயிட்டு இருக்கு. எஸ் ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுப்புட்டு எடுத்துடணும். அப்படி இல்லைனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சேர்ந்து நம்மள ஒரு முயற்சி எடுக்க வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நம்ம யாரையும் போயிட்டு நீ சொன்னே நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு யாரையுமே நம்ம வந்து கை காட்ட முடியாது. ஏன்னா இது நம்ம லைஃப், நம்ம தான் எந்த விஷயமா இருந்தாலுமே முயற்சி பண்ணணும், நம்ம தான் முடிவும் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு சொல்லும் போது நமக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடும். முக்கியமாக இந்த மாதிரி 10th படிக்கும் போது 11th படிக்கிறதுக்கு என்ன குரூப் எடுக்கலாம், காலேஜ் படிக்கும் போது என்ன டிகிரி எடுக்கலாம், என்ன காலேஜ் எடுக்கலாம், அதுக்கப்புறமா வந்து என்ன கோர்ஸ் பண்ணலாம், என்ன பிஜி எடுக்கலாம், என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம், எந்த இது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்மளோட டிசிஷனில் யாராவது ஒருத்தர் வந்து நமக்காக அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் எது பெஸ்ட், உங்களுக்கு எது வேணும் அப்படின்றதுல நீங்கள் கிளியராக இருக்கணும். அவங்க சொன்னதுனால எடுத்தேன் அப்படின்றது மட்டும் உங்களோட முடிவாக இருக்கக்கூடாது. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய குளம் இருக்குல்ல, அந்த குளத்தை வந்து யார் வேணால் கலங்கடிக்கலாம், கல் விட்டு அடிக்கலாம், அதில் கொண்டு பொரிய கொட்டலாம், அதில் என்ன வேணால் பண்ணலாம், அதை குப்பையாக்கி வச்சிடும். ஆனால் அந்த கலங்கடித்த குளத்தை வந்து தெளிவுபடுத்தணும்னா அது அந்த குளத்தால் மட்டும்தான் முடியும். கொஞ்ச நேரம் நிதானமாக இருந்தால் தான் அதில் இருந்த கலங்கள்லாம் போய் ஒரு மாதிரி ஒரு தெளிவு நிலைக்கு வந்து அதில் இருக்கிற அசுத்தம்லாம் அதுவே வந்து ஒரு ஓரமாக தள்ளி விட்டுரும். ஸோ யார் என்ன வேணா ஒப்பீனியன் உங்க மேல சொல்லட்டும், யார் என்ன வேணா சொல்லட்டும், ஆனா கடைசியா டிசிஷன் உங்களோட தான் இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும், நான் இதை தான் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு நீங்க வந்து தெளிவா முடிவெடுக்கணும். காலையிலேயே ரொம்ப அட்வைஸ் கொட்டாத சந்தியா அப்படின்றீங்களா? ஓ மை காட், ஓகே. வேலை இல்லா பட்டதாரி திரைப்படத்துல இருந்தா வந்து பாடல் வந்துட்டு இருக்கு, இப்பதான் தெரியுது நீ எதுக்காக இதை சொன்னு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், அனிருத் மற்றும் தனுஷ் இணைந்து பாடிய பாடல் அனிருதோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ 91.4 எங்க எல்லாமே சமதுள.

0: கதை, காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேர்களே, உங்களுக்காக ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 12:07 நம்மளோட இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் ஜெய்கலாம் வாங்க நிகழ்ச்சி இருக்குது. ஸோ வெற்றியை நோக்கி உங்களோட பயணத்துக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு புதிய உத்வேகமாக இருக்கும். இதில் சிறப்பு பங்கேற்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் டி சங்கர சரவணன், முதல்வர், அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி மையம், உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. ஸோ மறக்காமல் இளைஞர் உலகம் கேளுங்கள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 8:34 ஆயிட்டு இருக்கு. ரஷ்ஷா ரெயின் போலதான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு ரஷ்லாம் இல்லைங்க, நாங்க பாடக்கு அப்படியே ஃப்ரீயா ஜாலியா இருக்கோம் வீட்டுல அப்படின்றீங்களா. இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய வந்து அன்பிளான்டான விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம், பிளான் பண்ணி ஒன்று வச்சிருப்பீங்க அது நடக்காம போகலாம். இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் அதை வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. என்னமா எடுத்தோன்னு இப்படிலாம் சொல்ற அப்படின்றீங்களா. இல்லைங்க, அடுத்த 3 நாள் லீவு, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வரும், இல்லைனா வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகும், அதுக்காக நம்ம வேலை பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி அன்பிளான்டான விஷயங்கள் நடக்கலாம். பிளான்டாக ஏதாவது விஷயங்கள் வச்சிருப்பீங்க, வெளில போகணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க, திடீர்னு மழை வந்துடும், போக முடியாமல் ஆயிரும். இந்த மாதிரி உங்களோட பிளான்ட் விஷயமும் ஏதாவது தடைபடலாம். இப்படி எப்படி இருந்தாலும் அதுக்காக வந்து அப்செட் ஆகாதீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. அது உனக்கு மட்டும்தான் வருது அவ்வளோ கிடையாது, எல்லாருக்குமே வருது. ஆனால் யாரும் வந்து வெளில வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறதில்ல. பட் ஒரு சின்ன இது எப்படி சொல்லலாம், இப்போ காற்றடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த காற்றை வந்து நம்ம வந்து அனுபவிக்கலாம். ஆனால் காற்று எங்கே இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து தேட ஆரம்பித்தோம்னா குழப்பம் தான் மிஞ்சும். ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு என்ன வருதோ அது நம்ம அனுபவிக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஓகே, நமக்கு இதுதான் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குழப்பம் தான் மிஞ்சும். நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன பாடல் வந்துட்டு இருக்கு, எந்த திரைப்படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு, நீ சொன்னாதான் தெரியும் அப்படின்றீங்களா. எஸ், நான் தான் சொல்லுவேன். வேல்முருகன் மற்றும் மாலவிகா சுந்தர் பாடிய பாடல் மகாலிங்கமோட வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில வந்துட்டே இருக்கு. கொம்பன் திரைப்படத்திற்காக தான். ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்பஃபன் முத்தியான பொலினால இங்கே எல்லாமே சமதுள.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா எக்ஸாம்.

0: ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
1: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: கொஞ்சம் சீக்கிரம்னா
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
3: எடியே

நிமிஷம் இருக்கலாம். நேரம் சரி 8:46 ஆயிட்டு இருக்கு. ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. காக்கி சட்டை திரைப்படத்துக்காக தான் பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். அந்தோணிதாசன், மான்சி மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடல் வந்து அந்தோணிதாசன் வந்து வரிகள் எழுதியிருக்காரு. அனிருத்தோட மியூசிக்ல கேட்டு முடிச்சிருக்கோம். நம்ம ஒரு விஷயத்தை வந்து எப்பவுமே பிளான் பண்ணியிருப்போம், பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து குட்டை குழப்பி வேலை பார்க்கறதுக்குன்னே பக்கத்தில் வந்து சில இருப்பாங்க.

அதுக்கு வந்து குட்டை குழப்பி வேலை பார்க்கறதுக்குன்னே பக்கத்தில் வந்து சிலர் இருப்பாங்க, அதாவது அப்படி களைச்சி விட்டு போயிடுவாங்க. ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க களைச்சதுனால களைஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது சரியா இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம என்றைக்குமே இருக்கக்கூடாது. இதுக்கு யாரப்பா எக்ஸாம்பிளாக கொண்டு வந்த அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இந்த எறும்பு பார்த்துருக்கீங்களா? அப்படியே நேராக போகும், நேராக இல்லை கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போகும், ஆனால் போகும். போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கை சும்மா இருக்காது, அப்படி நடுவாப்பில் போய் கையை வச்சு அப்படி களைச்சி விட்டு வந்துடுவோம். என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, தொம்பு தொம்புன்னு எதுவுமே கீழே விழாது. நீங்க அப்படி களைச்சு விட்டு அப்படி கீழே விழுந்தாலும் மேலே ஏறும், கீழே இறங்கும், அப்படியே சுத்தி சுத்தி ஏற ஆரம்பிச்சு திரும்ப கொஞ்ச நேரத்துல நீங்க ஒரு 10 minutes பிரேக் அப்படின்னு பிரேக் விட்டு வந்து பாருங்களேன், மறுபடியும் அதே லைன் ஃபார்ம் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் அதுக்கு வந்து அதுதான், அது வந்து மைண்டில் வச்சிருச்சு என் கோல் அதுதான். அந்த இடத்துல எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வாசனை அடிக்குதுங்க, அந்த குழந்தை சிந்தி இருக்குங்க அப்படின்னு அந்த ஒரு அரிசியை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாமே கூட்டமாக சேர்ந்து போயிடும். எனக்கு அழைச்சிட்டாங்க, நான் அந்த பக்கம் போல, நான் பின் தெருவா போய் அந்த பக்கம் வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னு மைண்டை மாத்தவே மாத்தாது. நான் போவே போயே தீர்வேன் அப்படின்ட்டு வந்து அந்த வழியிலேயே தான் போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க எங்க போகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, என்ன மாதிரியான ஒரு தடை வந்தாலும் அதை விடாம அந்த பாதையை நோக்கி போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்றத சொல்ல வந்தேன். நான் காலையில கடைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நீயா வரப்போற அப்படின்னு கேக்குறீங்களா? அது நீங்க தான் போகணும், நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போங்க, என்ன பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும் வாங்க. கூட பக்கத்தில் கலர்ஃபுல்லாக நிறைய இருக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டு வந்தீங்கன்னா வீட்டில் நிறைய வாங்கி கட்டிப்பீங்க, அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து கத்தி திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ், சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்வேதா மோகன் இணைந்து பாடும் பாடல் மதன் கார்க்கியோட வரிகளில் அனிருத்தோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, ரெயின்போ 91.4 எல்லாமே சமதோடு.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
0: ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் நிறைவா உங்களுக்காக என்ன பாடல் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜில்லா திரைப்படத்துல தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. டி இமான், ஏவி பூஜா மற்றும் சிங்தா சந்திரா பாடிய பாடல். விவேகாவோட வரிகளில் டி இமானோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. எஸ் இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்கலாம், எங்கேயும் போட வந்துடுவேன். 10 மணிக்கு வந்து உங்களோட வந்து ஒரு நல்ல டாப்பிக்கோடு வந்து நானும் இன்னொரு ஒரு ஆர்ஜியோட வந்து கண்டிப்பாக பேச வரேன். அது வரைக்கும் இந்த பாட்டை கேட்டு நீங்கள் ஸ்டேடியூனாக இருங்க. ரெயின்போ ஆப்பில் உங்களுக்காக எப்படியும் ஃபோக் பீட் சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாடமாக இந்த வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. ஸ்டேடியூன் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.9, இங்கே எல்லாமே சமதோடு.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி கூறியுள்ளார். கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழக்கு விழா 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கல்லட்டி மலைப்பாதை உதகை வர நாள் 1க்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனைச் சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப். Rainbow Rap.

நேரம் சரியா 9:03 ஆயிடுச்சு. FM ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ராப் அண்ட் உங்க எல்லாரையும் ஷோக்கு வெல்கம் பண்றது நான் உங்க பூர்ணிமா. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதாவது நம்ம எடுக்கிற சில முடிவுகளா இருக்கட்டும், இல்ல நம்ம பேசுற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம செய்யற செயல்களா இருக்கட்டும், அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அது சொல்ற வார்த்தைகள்ல செய்யற செயல்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அது யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாம, அதே நேரத்துல அது ரொம்ப ரொம்ப திறமையா அதை செய்யக்கூடியது ஒரு ஆர்ட் ஆக்சுவலி. அது வந்து எப்படி இது நம்ம மேம்படுத்திக்கிறது, இல்ல இது எப்படி வளர்த்துக்கிறதுனா, இது பிராக்டிஸ் மூலமா பண்ணலாம். எந்த ஒரு விஷயம் யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனமாக நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது தான். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லைஃப்ல வந்து ஒரு ஒரு ஆர்ட் தான் நான் சொல்றேன். அதை வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த விஷயத்தோட வந்துட்டு ரெயின்போ ராப்ல உங்களுக்கு சூப்பரான பிளேலிஸ்ட் இந்த 1 hour ஃபுல்லா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில ஷோல ஃபர்ஸ்ட் சாங் நான் பிளே பண்ண போறேன். அனிருத்தோட மியூசிக்ல, அனிருத் குரல்ல, விஷ்ணு எடவன் வரிகள்ல, லியோ படத்துல இந்த சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செமதோலு.

0: rest in peace.
1: அனிருத்தோட கம்போசிங்ல விஷ்ணு இடவன் வரிகள்ல லியோ பர்ல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:09 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ரேப் அண்ட் ரெயின்போ ரேப்ல எக்ஸலண்டான பிளே லிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல அடுத்த சாங் நான் பிளே பண்ண போறேன். மசாலா கஃபியோட கம்போசிங்ல விக்னேஷ் சிவன் வரிகள்ல ரஞ்சித் இந்த பாடல பாடியிருக்காரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோளு.

கீதா காமாடிலிருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

நேரம் சரியா 9:14 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்டிருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ரேப் அண்ணா உங்க பூர்ணிமா. எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராங்கோடைய குரல்ல வைரமுத்தோட வரிகள்ல ஹரிஷராஜ் இசையில இந்த பாடல் உள்ளம் கேட்குமே படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் நிறைய எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் உங்களுக்காக வெயிட்டிங். ஸோ ஸ்டே டியூன். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம்மத்தோடு.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Panchabhoodangal Satchiya நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் சரியா 9:22 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த ஷோ ரெயின்போ ராப் அண்ட் எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வீக்கெண்ட் ஆரம்பிச்சாச்சு இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து ஒர்க்கோ கொஞ்சம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லப்பா பாடா வீக்கெண்ட் ஆரம்பிச்சாச்சுப்பா அப்படின்னு ஹாலிடே அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. எனிவே ஸோ இன்னைக்கு வந்துட்டு எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ரெயின்போ ராப்ல. அந்த வரிசையில் நான் அடுத்து பிளே பண்ண போற சாங் தரண்குமாருடைய இசையில வாலியோட வரிகள்ல சிலம்பரசன் இந்த பாடல பாடியிருக்காரு போடா போடி படத்துல இருந்து. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதே எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மலைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதானே நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் சரியாக 9:29 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ரேப் இஸ் எக்ஸலண்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து நீங்கள் வந்து மெனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது நமக்கு கிடச்சிருச்சு, அது கண்டிப்பாக கிடைக்கும், அது கிடைச்சா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அந்த விஷயம் நடப்பதற்கான சாத்திய கூறுகளையும் சூழ்நிலைகளையும் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குமோ. ஸோ இது வந்து ஒரு வகையான ஒரு மெனிஃபெஸ்டேஷன், ஒரு ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சாலே அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு நாளடைவில் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்து நான் ப்ளே பண்ண போகிற சாங் என்ன பாடல், உதித் நாராயணன், உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஹரிணி இந்த பாடலை பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில், ஏ ரஹ்மான் இசையில், ரட்சகன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக்கும் வந்துட்டு இருக்குது. எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே செமத்தோளு.
5: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் தி பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, Subha Arambangalin Arambangalin.

வைரமுத்து அவர்களால் மட்டும்தான் இப்படிலாம் வரிகள் எழுத முடியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நுட்பமான வரிகள் கொடுத்திருப்பாரு இந்த பாட்டில். நேரம் சரியா 9:37 ஆகுது. வைரமுத்து வரிகள்ல பாடல் கேட்டீங்க ரட்சகன் திரைப்படத்திலிருந்து. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ராப் எக்ஸலன்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அறிஞர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம லைஃப்ல வந்து சில விஷயங்கள் வந்து ஐயோ இதை தப்பா பண்ணிட்டோமோ அப்படின்னா யோசிப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்கள் தவறி விழுந்தால் தவறி விழுந்ததை நீங்க மறந்துருங்க, அந்த காயத்தை மறந்துருங்க. பட் எந்த இடத்துல தடுமாறினீங்க அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த தடவை நீங்க விழ மாட்டீங்க அப்படின்னு சொல்றது. ஸோ லைஃப்ல பட்ட விஷயங்கள் வந்து அந்த வலிகளை மறந்துருங்க. பட் எந்த இடத்துல நீங்க தடுமாறினீங்க அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த அந்த தவறுகள் நடக்காம நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுதான். சாரி எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த அறிஞர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ரொம்ப அருமையான ஒரு கருத்து இப்ப நான் சொன்ன ஒரு விஷயம். அண்ட் அடுத்து நான் பிளே பண்ண போற சாங் அனிருத்தோட மியூசிக்ல இந்த பாடல் விஜய் அண்ட் அனிருத் பாடியிருக்காங்க. அனிருத்துடைய இசையில மாஸ்டர் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதோளு.

0: just awesome na.
1: No tension, bebe.
2: அனிருத்தோட கம்போசிங்ல மாஸ்டர் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:44 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. அண்ட் இது ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்ல அடுத்த நான் சாங் என்ன பாடல் பிளே பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு. அனிருத் அண்ட் ஜுனிதா காந்தி இந்த பாடல் பாடியிருக்காங்க. டாக்டர் படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமத்தோடு

கார்த்திகன் மேகாவோட குரல்கள்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஏழாம் அறிவு படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 9:54 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. எக்ஸலன்டான பிளேலிஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ண இந்த ஷோ ரெயின்போ ராப். அண்ட் நான் உங்க பூர்ணிமா. சமையான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அடுத்து 10 மணிக்கு கெட் செட் கோலா ஆஜய் சந்தியா கூட உங்களை நான் மீட் பண்றேன். சமையான கேம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த பாடல் ஷோடைய லாஸ்ட் சாங் ஏ ஆர் ரஹ்மானோட இசையில இந்த பாடல் ஏ கே எடி கே தர்ஷனா அண்ட் சாஷா திருப்பதி பாடியிருக்காங்க. ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல இந்த பாடல் ஏடி கே மணிரத்னம் அண்ட் ரஹ்மான் எழுதியிருக்காங்க இந்த பாடலை. ஓ காதல் கண்மணி படத்துல இருந்து எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே செமதூளு.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் மற்றும் ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சியளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா, பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களை தரமாக தயாரித்து வழங்க உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. மறைந்த முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதை மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும்போது கூடுதல் செலவுகளை தலைமை ஆசிரியர் மீது திணிப்பதை கைவிட வேண்டும் என்று தமிழக அரசை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கல்லட்டி மலைப்பாதை உதகை வரை நாளொன்றுக்கு 200 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அப்பாதையில் வனத்துறையினர் சோதனை சாவடி அமைத்து கண்காணித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ய முயன்றதாக அஞ்சுகிராம பகுதியில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்தியாவின் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go.

0: கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கென திசையிலிருந்து கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் ஆல் வெரி ஹாப்பி சாட்டர்டே. நீங்க கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. நான் உங்க அஜய் சந்தியா மற்றும்
1: நான் உங்க பூர்ணிமா.
0: எஸ், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் உங்களோட டிராவல் பண்ண போறோம். பூர்ணிமா, நான் உங்களை பாத்துட்டே இருக்கேன், வரும்போது போன்ல பிஸியா பேசிட்டே வந்தீங்க, போன்ல மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க.
1: இன்னைக்கு போன் இல்லாம யாருமே இருக்க முடியாது இல்ல, அப்படிதான் இருக்கு வாழ்க்கை.
0: கண்ணு வந்து
1: ஏன்னா நம்ம ஆன்லைன்ல தான் புக் பண்றோம், ஆன்லைன்ல தான் டிராவல் பண்றோம், ஆன்லைன்ல தான் மெசேஜ் பண்றோம், ஆன்லைன்ல தான் மத்த ஒர்க் எல்லாம் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பாக்குறோம். எல்லாமே இன்னைக்கு போன் இல்லனா எதுவும் இல்லங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
0: இப்ப நீங்க வந்துட்டீங்க, உடனே போன் பண்ண நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் போன்ல சொல்லி பண்ணுவீங்களா அப்படின்றத கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில முதல்ல ஒரு பாடல் ஒண்ணு கேட்டு வந்தலாம், வித்ல உத்திரைப்படத்துக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ், இந்த பாடல வந்து ஆதித்யா பாடியிருக்காரு, ஷான் ரோல்டனோட மியூசிக்ல மதனோட வரிகள்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எங்க எல்லாமே சமதோல.

0: மணி 8 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இந்த பக்கம் சந்தியா, அந்த பக்கமா வந்து
1: நான் உங்க பூர்ணிமா.
0: எஸ், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட போன் கொடுக்கல ஒரு நாள், அப்ப நீங்க அந்த டேவை வேற எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணீங்க?
1: அந்த நாள் முழுக்க உங்ககிட்ட உங்க போன் உங்க கையில இல்ல, அவ்வளவு அது சேஃபா வேற எங்கேயோ இருக்கு, பட் உங்க கையில இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்க போறோம்.
0: எஸ், நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 298600038 295205554 அப்படின்ற எங்களுக்கு கால் பண்ணி எங்க கிட்ட உங்களோட பதிலை சொல்லுங்க. மக்களே வணக்கம். வணக்கம்
2: வணக்கம். குயில் கோபி.
1: ஓகே சொல்லுங்க குயில் கோபி, நீங்க என்ன பண்ணுவீங்க? குயில் மாதிரி பாடுவீங்களா போன் இல்லனா?
2: செல்போன் வந்து முந்தானது குயில் போறையில நேற்று முடிந்த காலன் மாதிரி.
1: ம்
2: அது வந்து இது இல்ல, என்ன இது 20 முடி எப்படி இருந்தா அந்த மாதிரி இருந்துது அப்படியே
1: வேண்டியதா. ம்
2: போன் எல்லாம் நேற்று எழுதி பாத்துக்கோ. போன் எல்லாம் டிஓடி பாத்துக்கோ.
0: போன் இல்லாதனால நீங்க எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்கன்னு கேட்றோம் சார். இப்போ இன்னைக்கு உங்க கையில போன் இல்ல,
2: ரேடியோ வச்சிருக்கோம், இல்லனா
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மஞ்சவெளியின் செம்பெருமாள். அது காலைல உங்களுக்கு கொஞ்சம் டிவி பாக்கலையா, அதுக்கப்புறம் இது ரேடியோ கேட்கலையா, மத்தியானம் வரைக்கும் ரேடியோ தான் உங்களுக்கு.
1: அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம், அதனால டைம் ஓடிடும். நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க,
3: கட்டுப்பாட்டுடன்
1: இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாலு முழுக்க இதான்
0: பண்ணுவேன். எனக்கு வந்து வீட்ல இந்த பொருள்லாம் வேணும், வர வழியில வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மறந்துருந்தாங்கன்னா ஆர்டர் போட்டு கொடுத்துறேன். இப்ப நிறைய பேர் பெரியவங்களுமே எல்லாமே பண்ண
1: ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே போயிருக்காங்க, இந்த பொருள் விட்டு போச்சு, லிஸ்ட்ல விட்டு போச்சு, வாங்கிட்டு
0: எனக்கு வந்து அதுல நிறைய. இப்ப நான் வந்து எனக்கு ரொம்ப நாளாச்சு கையில பர்ஸ் எடுத்துட்டு நான் கடைக்கு போய்
1: பாத்தீங்களா, அதுதான் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆயிடுச்சு.
0: என்னோட பேண்ட் எப்பவுமே வெளில வரப்ப பேண்ட் பாக்கெட்ஸ்ல லெஃப்ட் சைடு வண்டி சாவி, ரைட் சைடு போன், இது ரெண்டு இருந்துச்சுன்னா நான் அப்படியே கான்பிடென்டா நடந்து வெளில போயிட்டே இருப்பேன்.
1: எல்லா இடத்துலயும் எல்லா கடைகளையும் நம்ம போன் மூலமா நம்ம பணம் பே பண்ணிக்கலாம்.
0: எக்ஸாக்ட்லி,
1: பர்ஸ் தேவையில்லை, கேஷ் தேவையில்லை, போன் இருந்தா கான்பிடென்டா போலாம், எங்க வேணா போலாம், பழகிடுச்சு.
0: யாராவது சேஞ்ச் கேட்டா கூட முன்னாடி எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு காலத்துல என்னது ஆன்லைன் பேமெண்டா அப்படி ஷாக் ஆவாங்கல்ல. இப்ப யாராவது கேஷ் இருக்காங்க, என்னது கேஷ் கேக்குறீங்களா அப்படின்னு நான் திரும்பி மக்களே.

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
4: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கா?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
5: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
6: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
5: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
7: ஒரு கனவு,
8: ஓர் இலக்கு,
7: ஒரு பயணம்,
8: ஒரு வெற்றி. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த வழியில பயணிக்கணும்,
7: இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுறவங்களுக்கு இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய பயணம், ஒரு புதிய வழிகாட்டுதல், ஒரு புதிய நம்பிக்கை.
8: ஜெய்கலாம் வாங்க, போட்டி தேர்வுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு பிரத்யேக வாராந்திர நிகழ்ச்சி.
7: தேர்வுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்,
8: தேர்வுக்கு தயாராகும் வழிமுறைகள்,
7: அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனைகள்,
8: பயனுள்ள குறிப்புகள் மற்றும் முக்கிய தகவல்கள்,
7: வெற்றி பெற்றவர்களின் வெற்றி பயணம்,
8: இன்னும் பல ஊக்கமளிக்கும் தகவல்கள் மற்றும் வெற்றி கதைகள்.
7: உங்கள் தேர்வு தயாரிப்புக்கு ஒரு புதிய பாதை,
8: உங்கள் கனவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை.
7: ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மாலை
8: 5:02 ரெயின்போ மேடையில் ஜெய்கலாம் வாங்க.
7: கேளுங்க, கத்துக்கோங்க, தயாராகுங்க.
8: உங்க வெற்றிக்காக பயணிப்போம்.

0: ஒரு நாள் முழுக்க உங்ககிட்ட போன் இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். நானும் சந்தியாவும்
1: நம்ம மக்களும் வந்து நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. 2986-0038 2952-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஆல்ரைட், வணக்கம்.
2: வணக்கம், எங்களுக்கு டிவிஎஸ் கண்ணன்.
1: கண்ணன் சார் சொல்லுங்க சார், நீங்க போன் ஒரு நாள் உங்கள்ட்ட கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க?

0: அதாவது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு போன்லன்னா கொடுத்து போவாரு.
1: ஆமா,
0: எங்களை மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் போன் இல்லாட்டா எங்களுக்கு பொழுதே போதும்.
1: பொழுதே போகுது, வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: இதுவரைக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி
1: சந்திரசேகர். சொல்லுங்க சந்திரசேகர். நல்லா இருக்கும், நாங்க ரெண்டு பேருமே. சொல்லுங்க சந்திரசேகர், போன் இல்ல உங்க கையில இன்னைக்கு ஒரு நாள்?
2: போனே இல்ல, நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்பேன். அப்புறமா எனக்கு எங்க வீட்டுல பெரிய தோட்டம் அப்படிங்கறது இருக்கு. இந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சாவே ஒரு நாள் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவு செடிகள் இருக்கு.
1: அப்ப நாங்க ஆர்ஜிஎஸ் எல்லாம் ஒரு நாள் நாங்க பிளான் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்துடும். உங்க தோட்டத்துக்கு ஃபுல்லா எங்களுக்கு சுத்தி காட்டுங்க எல்லாருக்கும்.
2: நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க வீட்டு தோட்டத்தை இன்னும்
1: அழகாக்கிடுவேன். கண்டிப்பா,
2: அது நல்ல ஒரு டைம் பாஸ் மேம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி போன் இல்லாம இருக்கவே முடியாது, நம்மளோட ஒட்டிட்டே இருக்கு. இருந்தாலும் அது அதோட இல்ல அப்படின்னா,
1: பட் அது இல்லன்னா அன்னைக்கு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸை போய் நேர்ல பார்த்து அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேங்கிறீங்க, அந்த குவாலிட்டி டைம். அப்ப அந்த போன்ல இருந்து அங்க டைவர்ட் ஆகுது பாத்தீங்களா? போன்ல இருந்தோன்னே தான் நம்ம மனுஷங்களை தேட ஆரம்பிக்கும். அது மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை இல்லையா? ரொம்ப அருமையா சொல்லுங்க, நன்றி.
3: நிகழ்ச்சியில ஒரு பாடல் பராசக்தி திரைப்படத்துல வந்துட்டு இருக்கு. ஷான் ரோல்டன் மற்றும் தி இணைந்து பாடிய பாடல் ஏகாதசியோட வரிகள்ல ஜிவி பிரகாஷ் குமாரோட இசையில. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம்
1: போலீனா.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: Panchabhoodangal Satchiya நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: ஆஃப்டர் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ஜோதிஷனர்களே, நேரம் சரியா 10:27 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி
1: இது கெட் செட் கோ. அண்ட் கெட் செட் கோல் வித்தியாசமான ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா சந்தியா?
0: சோ
1: வந்து ஒரு நாள் முழுக்க உங்க கையில மொபைல் போன் இல்ல, என்ன பண்ணுவீங்க அந்த நாள்ல அப்படின்னு தான் இன்னைக்கு நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம்.
0: சோ மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணுங்க 298-60-0038, 295-2-0554 அப்படின்ற எங்களுக்கு கால் பண்ணுங்க. வணக்கம்.
1: என்ன பண்ணுவீங்க
2: நிறைய
1: பேரோட உண்மையான பதில்?
0: தான்
2: டச் போன் இல்ல.

0: கீபேட் போன் ஓகே
1: அது இல்லன்னா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். போன் இல்லன்னா எஃப்எம்ல கால் பண்ணனும், வீட்டுல இருக்கவங்களுக்கு கால் பண்ணனும். அதனால
0: கம்யூனிகேஷனே கட் ஆயிடுது உங்களுக்கு, உலகத்தோட ஒரு கம்யூனிகேஷன் கட் ஆன மாதிரி.
1: இப்ப கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னோட பழைய போன் ரிப்பேர் ஆயிடுச்சு. அன்னைக்கே உடனே போன் வாங்கிட்டேன்.
2: உடனே வாங்கிட்டீங்க, சரி ஓகே. இப்ப போன் இல்ல, நீங்க வேற என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணா உங்களுக்கு அந்த நாள் கழியும்?
1: இல்ல அப்படின்னா வாங்க முடியல, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா
0: பொழுது போகும். வெரி குட், ரொம்ப அருமையா சொன்னீங்க சசிகலா மேடம். உங்க கையில போன் இல்லங்க, போன வாங்கிக்கிட்டோம் நாங்க, நானும் சந்தியா தான் வாங்கி வச்சிட்டோம். சோ ஆனா திருப்பி எல்லாம் தர மாட்டோம், ஒரு நாள் முழுக்க எங்க கிட்ட போன் இருக்கும். நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
0: பாத்தீங்களா, இது போங்க. யார்ட்டுமே நீங்க எந்த போனையும் எடுக்க கூடாது, அதாவது பர்பஸே போன் எடுக்கிற பர்பஸே நீங்க யூஸ் பண்ண கூடாது தானே? பிடிச்ச ஒரு விஷயத்த செய்றீங்க. அக்கம் பக்கத்துல போய் பேசுறது
2: மட்டும் அனுப்பின வீட்டுக்கு இப்ப நான் எட்டி போய் பாத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்றீங்க. ரைட் ரைட்,
1: சூப்பர் மேம். நல்லமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும், சூப்பர்,
0: நல்லா இருக்கோங்க. நன்றி, அருமையா சொன்னாங்க.
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: தேங்க் யூ. சோ சசிகலா மேடம், ஹேமலதா மேடம், ரெண்டு பேருமே நல்லா, அதாவது நிதர்சனமா பிராக்டிக்கலா சொல்லிட்டாங்க என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்டர்னேட் சோர்ஸும் சொல்லிட்டாங்க, நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு.
2: அவங்க சொன்னதுல ஒரு விஷயம் நோட் பண்ணும், பக்கத்து வீட்டுக்கு போய் நான் பாத்துட்டு வருவேன் அப்படின்றாங்க.
0: எஸ்
2: வரைக்கும் எல்லாம் பக்கத்து வீட்டையே மறந்துட்டு இருக்கேன்.
0: அது உண்மைதான்.
2: எஸ் நிகழ்ச்சியில லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. விக்னேஷ் சிவனோட லிரிக்ஸ்ல, அனிருதோட வாய்ஸ் அண்ட் மியூசிக்ல, அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒன்று வந்துட்டு ஸ்டேடியம் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் மத்தியான புள்ளினால
0: இங்க எல்லாமே சமதோல.
3: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்பிள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

0: set, go! Go!
1: நேரம் சரியா 10:38 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4ல கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ. அண்ட் இன்னைக்கு வந்து நானும் சந்தியாவும் என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம்னா, உங்க கையில ஒரு நாள் ஃபுல்லா போன் இல்ல, மொபைல் இல்ல, என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஆல்டர்னேட்டா வேற பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு
2: இருக்கோம். எக்ஸாக்ட்லி, நம்ம நேயர்களும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்
1: சூப்பரா வந்து எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரியாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருதுன்னு சொல்லலாம்.
2: கால் பண்ணுங்க நேயர்களே, 298-60-0038 295-2-0554 அப்படின்ற எண்களுக்கு. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யாரங்க வந்து பேசுறீங்க?
3: கோபுரச்சலம்.
2: யாரு?
3: கோபுரச்சலம்.
1: கோபுர செல்வம்.
2: கோபுரத்தினம்ன்றாரு. எந்த ஊர்ல?
1: கோபுரத்தினமா? ஓகே,
3: கோபுரத்தினம்.
1: ஓகே, கோபுரத்தினம் சார். இப்போ

0: கையில ஒரு நாள் ஃபுல்லா போன் எடுத்துட்டோம், மொபைல் இல்ல, வாங்கிட்டோம் நாங்க. நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
0: பிசினஸ் இருக்கு, அதை பாக்கணுங்க. அதுக்கு வேலையை நிறைய இருக்குங்க, அதை நான் பாத்துட்டு இருப்பேங்க. போன் இல்லன்னா நிம்மதியா இருப்பேன், கரெக்டா? ஏதாவது பிசினஸ் இருக்கு, அதை போக்கஸ் பண்ணுவீங்க இல்லையா? நான் போன் யூஸ் பண்ணாம அதை மட்டுமே கவனம் செலுத்துவீங்க.
2: பொண்ணு
0: பேசுறாங்களா? சூப்பர், உங்க பேர் சொல்லுங்க
2: சார்.
0: என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் ஃபுல்லா?
3: மேடம் போன இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம். ஜாலியா சுத்தி பார்ப்போம், சுத்தலா போலாம் நிறைய இடம். இந்த போன் இருந்ததுனால நம்ம என்ன பண்றோம், போன்லயே பார்த்துட்டு எல்லாமே இங்கே இருந்துடும். அதே மாதிரி வெளியே எங்குமே ஒரு பேங்க் போனாலே போன்ல எல்லாமே யூஸ் பண்ணிடுறோம். கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்தா உடல் ஆரோக்கியமா நல்லா இருக்கலாம்.
0: ஓகே, சோ அதுக்கு பதிலா நடந்து போய் சில ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது, பேமெண்ட் பண்ற விஷயம் எல்லாம் நேர்ல போய் நான் பண்ணிட்டு வருவேன் அப்படிங்கிறீங்களா?
3: ஆமா ஆமா ஆமா, நடந்து போனா நமக்கு நல்லது. நம்ம வீட்டுல போன்ல எல்லாம் பண்ணிடலாமா, ஆன்லைன்ல பண்ணிடுறோமா? கை வலி கால் வலின்னு சொல்லி எல்லாம் சொல்றோம்,
0: ஆன்லைன்ல மருந்தும் ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படியே.
2: சோ எல்லாத்துக்குமே வெளியே போய் அவர் எல்லாமே நானே போய் பார்த்து நானே பண்ணிட்டு வரேன்,
0: அந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன்ட்டா. சூப்பர், அருமை.
2: நன்றி சார், நன்றி.
0: ஓகேங்க சார், தேங்க்யூ சிவகுமார் சார். அவர் சொன்ன மாதிரி நாங்க வெளியில போய் நான் ஒரு பேங்க் ஒரு பேமெண்ட் பண்ணுவேன், போய் கடையில வாங்குவேன், எல்லாமே போன்லயே பண்ணிட்டு இருக்கோமே. போன் இல்லனா வெளியே போக ஆரம்பிச்சோம், அப்ப நம்ம வேர்ல்ட் வந்து வெளியில வந்துடுறோம், உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு வரோம்னு தெரியுது இல்ல போன் இல்லனா.
2: அப்ப நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை வந்து சில்ட்ரன் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா டினாமினேஷன்லயும்
0: கண்டிப்பா. ஏன்னா போன் இல்லனா அப்ப நம்ம கையில கேஷ் இருக்கணும், நம்ம வெளில போறதுக்கு நம்ம ரெடி ஆகணும், இவ்வளவு நிறைய விஷயம் இருக்கு.
2: ஆல் ரைட், நிகழ்ச்சியில இதய முரளி திரைப்படத்துல இருந்து பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. தீரஜ் பாடியிருக்காரு விவேக்கோட வரிகள்ல, தமிழோட மியூசிக்ல. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம்
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
5: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: பார்த்து யாரும் அச்சச்சோன்னு சொல்ல வச்சிடாதீங்க.
1: மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்.
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ஒரு

0: எனக்கு வந்து ஒரு நாள் போன் கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும்.
1: கஷ்டம் தாங்க.
0: நம்ம போன்ல எல்லாமே நம்ம ஆர்டர் பண்றோம் வைக்கிறோம். ரெண்டாவது நம்ம எந்த ஒரு நம்ம நிகழ்ச்சியே பேசினாலே போன் தான் தேவைப்படுது.
2: ஓகே, இப்ப போன் இல்ல, ஆனா என்ன பண்ணுவீங்க?
0: ஒரு நாள் மட்டும் நீங்க போன் கொடுக்கலன்னா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா உங்ககிட்ட இருந்து போனை வாங்கிடுவேன்.
2: இல்ல, இப்ப போன் உங்களுக்கு குடுக்கல சார், அப்ப நீங்க வேற எதுல உங்களை வந்து செலுத்துவீங்க அப்படின்றதான் டாபிக். நீங்க வேற என்ன வேலை பண்ணுவீங்க?
0: கடையில இருந்து பேசுறேன் மேடம். அதனால இந்த கடைக்கு உண்டான பொருள்களை வாங்க போயிடுவேன்.
2: ஓகே,
0: பொருளை வாங்கிட்டு நம்ம வீட்டு வேலைகள்ல வந்து செய்து விடுபட்ட வேலைகளை செய்து கொடுப்பேன். ரெண்டாவது நம்ம டூ வீலரை கிளீன் பண்ணுவேன். குழந்தைங்க கூட விளையாண்டுகிட்டு இருப்பேன்.
2: கூட்டு
1: போவேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்வேன், என்னோட ஒர்க்க பாப்பேன், எஃப்எம் கேப்பேன் அப்படின்னு நிறைய வரிசையா சொல்லிட்டாரு என்னென்ன
2: பண்ணுவேன். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். உங்க பேர்?
3: என்ன
1: பண்ணுவீங்க? போன் இல்ல உங்க கையில ஒரு நாள் ஃபுல்லா?
3: ஒண்ணு, இந்த 10 மணிக்கு உங்களோட பேசுறது ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா அதுக்கு மட்டும் என்ன பண்ணுறது, பையன் பக்கத்துல போன் எடுத்து பேசிட்டு
2: எந்த போனுமே கடையில
1: எந்த போன் எடுக்க கூடாது. பர்பஸே வந்து நீங்க போன் எடுக்க கூடாது. ஆமா,
3: நல்ல
1: விஷயம் பாத்தீங்களா. போன் இல்லன்னா புக் பக்கம் நம்ம கண்ணு போகுதுல, புக்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு
3: புத்தகம் படிக்கிற ஹாபிட் உண்டு எனக்கு, எப்பவுமே உண்டு.
1: வாவ், கிரேட் கிரேட்.
2: வெளியே போயிடுவோம், புக்ஸ் படிப்போம், எல்லாருமே கஷ்டமான பக்கத்துல இருக்கிறவங்க போன்
1: எடுப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு சொல்லிட்டாங்க, நான் வீடு கிளீன் பண்ணுவேன், புக்ஸ் நிறைய இருக்கு வீட்டுல, நான் படிப்பேன்
2: அப்படின்னாங்க. நிகழ்ச்சியில ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, டூட் திரைப்படத்துல இருந்து. திரைப்படத்துல இருந்து சாய் அபியங்கர் மற்றும் பால் டப்போ இணைந்து பாடிய பாடல். இன்னும் பே பூமிகா மற்றும் தீப்தி சுரேஷும் பாடியிருக்காங்க சாய் அபியங்கரோட மியூசிக்ல. ஸ்டேடியம் மக்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே செவத்தோலை.

சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்ல ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் மதியான புள்ளி 4, இங்க எல்லாமே செமதுல.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டம் இன்றுடன் 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. மகளிர் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தனியார் பேருந்துகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கோரியுள்ளது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. கொரியாவின் சாங்கோனில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், உமேஷ் விக்ரம் குமார், சுகந்த் கடம் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் சரியா 11:03 ஆயிடுச்சு. FM ரெயின்போ 101.4 கிட்ட இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரைகானம் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறது. நான் உங்க பூர்ணிமா. கனவு காணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னடா திடீர்னு இதெல்லாம் சொல்லுவேன். நம்ம நம்மளுடைய ஐயா வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் முன்னாடி சொன்னதுதான். அதாவது கனவு காண்றது எப்படின்னா, அந்த விஷயம் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்மள தூங்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைக்கும் போது நம்ம தூக்கம் வரக்கூடாது, எழுந்திருச்சிருவோமா, ஐயோ அந்த

நான் முடிக்கணுமேனு சொல்லிட்டு, அது எது வேணாலும் இருக்கலாம், அது ஒரு செயலாக இருக்கலாம், ஒரு அச்சீவ்மெண்ட், எது வேணாலும் இருக்கலாம். பட் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த கனவு காணுங்கிறத எப்படி, அது எது வேணாலும் இருக்கலாம், அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஜாப் இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதற்கு அந்த உங்களுக்கு நீங்கள் அதற்கு ஏற்றவாறு எப்படி நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த கனவு காணுங்கள் அந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் சொன்ன இந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அண்ட் இன்னைக்கு இதோட இருக்கு திரைக்காணம்ல அருமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில முதல் பாடலாம் மாஸ்டர் படத்துல இருந்து அனிருத் அண்ட் கானா பாலச்சந்திரன் பாடலை பாடியிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செமதோடு.

சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா இதா இதா இதா. ஏய்.

அனிருத்தோட கம்போசிங்ல மாஸ்டர் படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. நேரம் சரியா 11:08 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஷோ திரைகானம். திரைகானம்ல அருமையான பாடல்கள் உங்களுக்காக பிளே ஆயிட்டு இருக்கா. அந்த வரிசையில இப்ப நான் பிளே பண்ண போற சாங், இந்த பாடல் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் கம்போசிங்ல தி இந்த பாடலை பாடியிருக்காங்க. சூரகை போற்று படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதுடு.

0: ஒன்னு போடினாலும் இங்க எல்லாமே சமதோல.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட

விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

அலெக்சாண்டர் பாபு அண்ட் ஹரிஷ் வெங்கடோடைய குரல்கள்ல அனிருத்துடைய கம்போசிங்ல இந்த பாடல் வந்து கேட்டீங்க. தாராள பிரபு படத்துல இருந்த நேரம் சரியா 11:18 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு இருக்கீங்க. அண்ட் திரை கானம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நான் பிளே பண்ண போறேன். இந்த பாடல் இசை டி இமான் இசையில அருண் ராஜா காமராஜ் வரிகள்ல ஜெயமார் மூர்த்தி அண்ட் அந்த குடி இளையராஜா இந்த பாடல பாடியிருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம்மத்தோடு.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

நேரம் சரியா 11:48 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் அல்ல, அருமையான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த வேளையில அருமையான ஒரு சாங் இப்ப நான் பிளே பண்ண போறேன். லியோன் ஜேம்ஸ்.

இசையில இந்த பாடல் சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு. அண்ட் லியோன் ஜேம்ஸோட கம்போசிங்ல ஓ மை கடவுளை படத்துல இருந்த சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே செமதூள். கேட்டுட்டு இருக்கீங்க திரை கானம், நானுங்கள் பூர்ணிமா.

0: கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

நேரம் சரியா 11:55 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 101.4 கிட்டிருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த 1 hour நிறைய சாங்ஸ், ரொம்ப ரொம்ப அருமையான மெலடிஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்த நிறைவு பாடலாக நாகாஷ் ஆசிஸ் குரல்ல, விவேக்குடைய வரிகள்ல, அனிருத்துடைய மியூசிக்ல, தர்பார் படத்துல இருந்து பாடல் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதோட நான் சைன் ஆஃப் பண்றேன். மற்றும் ஒரு அருமையான நாள்ல, அருமையான நிகழ்ச்சியில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மீ பூர்ணிமா. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம்மதோடு.

91.4 இங்க எல்லாமே தோழி. சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம். அடுத்து

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு தொடர்பாக எதிர்மறை கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஓய்வூதிய திட்டம் இன்றுடன் 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறது. மகளிர் பாதுகாப்பை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தனியார் பேருந்துகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி கூறியுள்ளது. அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சொத்து விவரங்களை பொதுவெளியில் வெளியிடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்த தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. கொரியாவின் சாங்வோனில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத், உமேஷ் விக்ரம் குமார், சுகந்த் கடம் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்டிலோவில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12 மணி 2 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை. நேர்கள் இனி கேட்கலாம்

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். விக்யான் தாரா திட்டம் குறித்து நாட்டில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்தும் பணியினை டிஎஸ்டி எனப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்துறை மேற்கொள்ளுகிறது. 2024-25 பட்ஜெட்டின்படி மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு 16,628 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 48% டிஎஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க கட்டமைப்பை உறுதி செய்ய 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் விக்யான், ஜெய் அனுசந்தான் என்று பிரதமர் ஒரு முழக்கத்தையும் நமக்கு அளித்துள்ளார். விவசாயியையும் படைவீரரையும் விஞ்ஞானத்தையும் ஆராய்ச்சியையும் போற்றுவோம் என்பதே இம்முழக்கத்தின் பொருள். நிதி ஆயோகின் கணக்கீட்டின்படி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுக்கான மொத்த செலவினம் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டால் 0.7% மட்டுமே. இந்த விகிதத்தை உயர்த்தவே பாரத பிரதமர் அவர்கள் பெரும் நிதியையும் ஊக்கத்தையும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அளிக்கின்றார். டிஎஸ்டியினால் 3 மத்திய அரசு திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது. முதலாவதாக அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நிறுவன மனிதவள திறன் மேம்பாடு, இரண்டாவதாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மூன்றாவதாக புத்தாக்கம் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் செயலாக்கம். இந்த 3 திட்டங்களையும் ஒன்றிணைத்து விக்யான் தாரா திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டங்களின் இணைப்பு நிதி பயன்பாட்டில் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு துணை திட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு இடையே ஒத்திசைவை வளர்ப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான கூறு அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையோடு இணைக்கப்பட்டிருக்கும். இத்திட்டத்தின் பயன்கள் தான் என்ன? மேம்பட்ட ஆராய்ச்சி கூடங்களை கல்வி நிலையங்களில் கட்டமைக்கலாம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவற்றில் ஆராய்ச்சிகளை செய்து சர்வதேச ஒத்திசைவை மேம்படுத்தலாம். முழு நேர ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கலாம். தொழில்நுட்பத் துறையில் பாலின சமத்துவத்தை அடையலாம். புத்தாக்க கட்டமைப்பு மற்றும் நிறுவனங்களை

படுத்தலாம். பல்வேறு கல்வியாளர்கள், அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தலாம். நமது நாட்டை 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த நாடாக மாற்ற விக்சித் பாரத் என்ற இலக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்துள்ளார். விக்யான் தாரா திட்டமும் அதை நோக்கியே பயணிக்கிறது. பிற நாடுகளும் சமுதாயங்களும் மின்னல் வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. நம் முன்னேற்றத்தை விரைவாக்க தொழில்நுட்ப கல்வி செயலாற்றல் பெருகிட வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்த பாரதி, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உபந்து செய்வோம் என்று கூறி நாம் விஞ்ஞான அறிவு பெற்று முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இதேதான் விக்யான் தாரா திட்டமும் முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் விக்யான் தாரா திட்டம் குறித்து.

0: நேர்களே, இன்றைய இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 5:02 ஒலிபரப்பான ஜெய்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை தற்போது கேட்கலாம்.
1: எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். மகாகவி பாரதியோட இந்த வரிகளோட உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பது நான் உங்கள் தோழி வித்யா. வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பயணம் கடினமாகவும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கை, ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய பாடம். அந்த பயணத்தில் உங்களோட பயணிக்கு வருகிறது நமது எஃப்எம் ரெயின்போவின் புதிய முயற்சியாக இந்த வாராந்திர நிகழ்ச்சி ஜெய்கலாம் வாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் தங்கள் இலக்கை நோக்கி விடாமுயற்சியோடு பயணிக்கிற ஒவ்வொரு தேர்வருக்கும் தேர்வு உத்திகள், நேர மேலாண்மை, தன்னம்பிக்கை, பொது அறிவு, அறிவார்ந்த அணுகுமுறை, இப்படி பல கோணங்கள்ல இந்த நிகழ்ச்சி பயணிக்க போது. இன்னைக்கு நம்முடைய முதல் நிகழ்ச்சி முதல் விருந்தரா சிறப்பு நமக்கிட்ட வந்திருக்கிறவரு, அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். வெட்டரி டாக்டரா இருந்து பல பேருக்கு வெற்றி படிகளை அமைத்து கொடுத்த ஒரு வழிகாட்டி, எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், பண்பாளர், இப்போ அகில இந்திய குடிமை பணிகள் பயிற்சி மையத்துடைய முதல்வர் டாக்டர் டி சங்கர சரணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். வணக்கம்
1: சார். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அது கனவா இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் தவிர இன்னும் நிறைய போஸ்ட் இருக்கு. அதை பத்திய சரியான புரிதல் இன்னும் நிறைய பேருக்கிட்ட கிடையாது. அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
2: நிச்சயமா மேடம். முதல்ல ரெயின்போவுக்கு என்னோட வாழ்த்துக்கள், நன்றி. இது ரொம்ப நல்ல நிகழ்ச்சியை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க, ஜெயித்து காட்டுவோம் சொல்லிட்டு. யூபிஎஸ்சியில் பொறுத்த மட்டும் ஆல் இண்டியா சர்வீஸ்ன்னு சொல்கிறது தான் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறது. இந்தியன் சிவில் சர்வீஸில் மொத்தம் ஒரு 28 சர்வீசஸ் இருக்குது. இது ஆல் இண்டியா சர்வீஸ் தவிர ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் சர்வீஸ் அப்படின்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஐஎஃப்எஸ்ங்கிறது அது இதில் தான் வருது. சென்ட்ரல் சர்வீஸில் வரும் அந்த கேட்டகரியில். இப்போது கம்பைன்டு எக்ஸாம் அந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் எழுதும்போது ஆல் இண்டியா சர்வீஸு, ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதுபோக இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது. அதுக்கு ரெண்டுக்கும் காமனான ப்ரிலிம்ஸ் தான், மெயின்ஸ் மட்டும் அதுக்கு வேறு. சென்ட்ரல் சர்வீஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் சர்வீஸ்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். ரெவன்யூ சர்வீஸில் இன்கம் டேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, அப்புறம் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸு, அப்புறம் வந்து ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன்

0: சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நீங்க தொலைக்காட்சி உங்க துறை சார்ந்தது இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஏன்னா நிறைய பேர் விரும்புவாங்க சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறது யாருன்னு கேட்பாங்க, அது இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு நிறைய பேருக்கு அதில் ஆர்வம் வரும். அந்த மாதிரி 28 சர்வீஸ் இருக்கிறதுனால மத்திய அரசு சார்ந்த பல பணிகளில் நீங்கள் இருக்கலாம், ஆல் இண்டியா சர்வீஸ் உட்பட.
1: இப்போ இந்த தேர்வுக்கான முறைகள் 3 நிலைகள் இருக்கு இல்லையா, பிரிலிமினரி எக்ஸாம் இருக்கு, அடுத்தது மெயின் தேர்வுகள் எழுதணும், அடுத்தபடியாக நேர்முக தேர்வு இருக்கு. இதை பத்திய புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா நான் படிச்சா பிரிலிம்ஸ்க்கு மட்டும் படிச்சா போதும், இல்லை மெயின்ஸ்க்கு டைரக்டா படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்கு இல்லையா. ஒரு மாணவன் நான் யூபிஎஸ்சியை ஜெயிக்கணும், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ண நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கணும் சார்?
0: அது ரொம்ப முக்கியமானது. ஒரு 1 இயருக்கு முன்னால் நம்ம ப்ரிப்பரேஷன் தொடங்குறோம். இப்போ நாங்களே இப்போ ஒரு எக்ஸாம் வச்சு எடுக்கிறோம், யூபிஎஸ்சிக்கான ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடையது இப்போ 6 நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 26,000 பேர் எழுதுறாங்க அந்த எக்ஸாமை. அதுலேருந்து ஒரு 1,000 பேரை தேர்ந்தெடுத்து மாதம் 7,500 நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஃபெலோஷிப் கொடுக்குது. இந்த ஃபெலோஷிப் அவங்க 2 வாங்கலாம். அதுபோக நமக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த டூரேஷன் எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 9 படித்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரிலிமினரிக்கு தான் படிப்பாங்க அந்த கோர்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ். முதல்ல ஒரு 3 நாங்கள் வந்து மெயின்ஸுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருவோம். இப்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் கடைசியில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸுக்கு அவங்க ஏன்னா ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணும்போது மெயினில் என்ன ஆப்ஷனல்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனலுக்கான அவங்களுக்கான ப்ரிலிமினரி ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ தட் அவங்க ஏன்னா மெயின்ஸ் முடித்த உடனே இருக்கக்கூடிய ஒரு 75-80 தான் இருக்கும், அதில் அவங்க மெயின்ஸ் படிக்க முடியாது. ஸோ ஏற்கனவே படிச்சிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கும். மினிமம் 3-6 படிச்சிருக்கணும், அப்போ தான் அவங்க இது பண்ண முடியும். அப்புறம் ப்ரிலிம்ஸ் முடித்த உடனே மெயின்ஸ், அப்புறம் இன்டர்வியூ. அதில் முக்கியமாக நிறைய பேர் எங்கே மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும். அது வந்து ப்ரிலிம்ஸ் முடித்த அப்புறமா பண்ண முடியாது, கொஞ்சம் முன்னாலே பண்ணியிருக்கணும். அதாவது ஜென்ரலி காலேஜில் ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் குடிமை பண்ணி ஆற்றல் படையினு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டுருக்கோம். அதுலேயுமே முன்னாலே கொடுத்துருவோம் ஏசிசியில். என்னென்னா காலேஜில் ஃபைனல் இயர் இருக்கும்போது அப்போவுமே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னென்ன தப்புலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து டாப்பர்ஸை வச்சு பேசும்பொழுது அப்போ அவங்களுக்கு தெரியும், நான் இப்படி பண்ணிட்டதுனால எனக்கு டெல்லி ஆயிடுச்சு, நீங்கள் காலேஜ்லேயே தொடங்கிருங்க அப்படிங்கும்போது ஒரு 6-8 முதலே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு 6 பண்ணிட்டாங்கன்னா மெயின்ஸுக்கு அந்த 80 போதும். அப்போ மெயினில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதிட்டாங்க அப்படின்னா மெயின்ஸ் முடிச்சோடனே இன்டர்வியூ. இன்டர்வியூக்கு வந்து 3 ட்ரைனிங் கொடுப்போம். அப்புறம் இன்டர்வியூக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட், அது அதுக்கான என்னென்ன கேட்பாங்க என்னென்ன கேட்க மாட்டாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் கிராக் தி இன்டர்வியூ ஆல்சோ. ஸோ இதுதான் வந்து மொத்தமாக ஒரு ஹோலிஸ்டிக்கான பிளான்.
1: ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: இன்னைக்கு ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கோம். நான் மட்டும் கேள்வி கேட்டா போருமா, எங்களுக்கும் கேள்வி கேட்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்களேன் அப்படின்னு நேயர்கள் கேட்கறதுக்கு காதல விழுந்துருச்சு. என்ன நம்பருக்கு கால் பண்ணலாம் மணி?
1: 298600038 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் நேயர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: சார், நம்ம பேசிட்டு இருக்கும் போது விஷயம் சொன்னீங்க, சில மாணவர்களுக்கு நம்ம ஃபினான்ஷியல் எய்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய நிறுவனம் 1960களில் ஆரம்பிச்சு 2000 அப்புறமா இப்போ மர்ஜ் ஆகி இப்போ செயல்பட்டு இருக்கு இல்லையா? கவர்மெண்ட்டுடைய இந்த நிறுவனத்தில் நான் வந்து சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மாணவர் நினைச்சாருன்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன சார்?
2: கண்டிப்பாக ரெண்டு இது மூலமாக தமிழ்நாடு அரசு இதை பண்ணுது மேடம். ஒன்று வந்து டிஎன் ஸ்கில்னு சொல்லிட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக அந்த எக்ஸாம் வச்சு இந்த ஃபெலோஷிப் கொடுக்கறது. இன்னொன்று வந்து ரெசிடென்சியல் கோச்சிங் அப்படிங்கிறது ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அது கீழே இருக்கிறது எங்களுடைய நிறுவனம் ஏஐசிசின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தங்கி படிக்கலாம்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 9 மந்த்ஸ் தங்கி படிக்கலாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ ரெசிடென்சியல் கோச்சிங். அங்கே வந்து ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 4500 கவர்மெண்ட்லேயும் ஸ்பெண்ட் பண்ணுறோம், தங்கு அகாமடேஷன் ஃப்ரீ எல்லாமே பண்ணி. இங்கே வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா

0: பியர் குரூப் இருக்கும், சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அப்புறம் இன்னொரு மெயின் வந்து இந்த 7500 ரூபாய் அந்த ஃபெலோஷிப் வாங்குறாங்க இல்லையா, அது வாங்கிட்டு இது படிக்கலாம். அது வந்து அடிஷனலாக அவங்க புக் வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது வெளியில் போடணும்னா கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய கேஃபிட்டேரியா அப்ரோச்சும் சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் நம்ம கொடுத்தாலும் சிலருக்கு இது நல்லாயிருக்குன்னு தோணும், சிலருக்கு வந்து எக்ஸ்ஆர் ஒய் இன்ஸ்டியூட்டில் போடணும்னு தோணும், அதுக்கும் கவர்மெண்ட் வந்து ப்ரொவிஷன் கொடுத்து அந்த 7500 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் இருக்கும் பொதுலேருந்து என்னென்ன அவங்க வந்து எங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ஏஐபிஆர்னு ஒன்று வச்சுருக்கோம், அதாவது அட்டெம்ட் அண்ட் அகடமிக் ப்ரொஃபைல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு அவங்க எங்கே எழுதினாலுமே எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். என்ன எழுதுறாங்க, டெஸ்ட்டு ஒழுங்காக எழுதுறாங்களா. இப்போ எக்ஸ்ஆர் ஒயின்னு சொல்லிட்டு டெல்லியில் எழுதிட்டுருப்பாங்க, அங்கும் 4 டெஸ்ட் நடந்திருக்கு, இவங்க 2 தான் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு உங்களுக்கு ஃபுல் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு மற்றவங்களோட டைப் பண்ணி அதே ஆப்ஷன் எழுதக்கூடியவங்க அப்படின்னா நம்ம நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மெத்தடில் சிவில் சர்வீஸ் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. என்ன கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இது வந்து ஒரு இப்போ ஐஐடி ஐஐஎம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டாக நம்ம இதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ ஒரு முறை ஒரு மாணவர் இந்த ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த வருடம் அதை அவைல் பண்ணிக்க முடியுமா?
0: அது அந்த ஃபெலோஷிப் வந்து 2 வாட்டி வாங்க முடியும் மேடம். மெயின்ஸுக்கு எத்தனை வாட்டி வேணாலும் தங்கலாம், 4 வாட்டி வரைக்கும் தங்கலாம். ப்ரிலிம்ஸுக்கு 1 வாட்டி தான் பண்ண முடியும்.
1: அதாவது ஒரு முறை மட்டும்தான் ப்ரிலிம்ஸ்க்கு ஃபுல்லாக அங்கே
0: தங்கி படிக்க முடியும். பார்ட் டைம் 1 வாட்டி படிக்கலாம்,
1: பார்ட் டைம் ஒரு முறை, ஃபுல் டைம்
0: ஒரு முறை படிக்கலாம். ஆமாம்.
1: ஆனால் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எத்தனை வாட்டினாலும்
0: படிக்கலாம், 4 வாட்டி தங்கலாம். ஜென்ரலி இப்போ வந்து நமக்கு நிறைய பேர் கிளியர் பண்ணுறாங்க, 400 பேர்கிட்ட கிளியர் பண்ணுறாங்க. அதில் புது ஃபெசிலிட்டி ஒன்று செனாய் நகரில் 300 பேர் தங்கி படிக்கிற மாதிரி கவர்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: சூப்பர். அதாவது ஃபினான்ஷியல் எய்டும் கொடுத்து நமக்கு அழகாக தங்குற வசதியும் கொடுத்து ரொம்ப அற்புதமான முயற்சியை கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. சரி, நேயர் யார் நம்ம இணைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்படையில் இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: சார், இந்த 7500 ரூபாய் அந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஃபெலோஷிப் அப்படி சொன்னீங்க, அது வந்து எல்லா கேட்டகரிஸ் அதாவது எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்குமா, அல்லது யூ ஹேவ் எனி கிரைட்டீரியா?
0: எந்த கிரைட்டீரியா கிடையாது, எக்கனாமிக் கிரைட்டீரியா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி உட்பட அதை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம். அதில் வந்து மெரிட் பேசிஸில் அதாவது அந்த எக்ஸாம் எழுதி அதில் வரக்கூடிய இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டின்னு எல்லா கேட்டகரி இப்படி நம்ம எப்படி கவர்மெண்ட் ஜாப் எப்படி கொடுக்காங்களோ, எப்படி காலேஜில் அட்மிஷன் கொடுக்காங்களோ அதே மாதிரி தான் கொடுக்குறோம். இதில் எந்த ஃபைனான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது.
2: ஓகே, இன்னொரு துணை கேள்வி, இந்த எக்ஸாமுக்கு ப்ரெப் பண்ணுறது சொல்கிறீங்களே, ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதற்கான பயிற்சி வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கா, எப்படி எல்லாம் பயிற்சி கொடுக்குறோம் சார்?
0: நீங்கள் எதுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி கேட்குறீங்களா, யூபிஎஸ்சி எக்ஸாம் கேட்குறீங்களா? ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு எங்களுடைய சேனலே ஒன்று இருக்குது, ஏஐசிசின்னு டெலிகிராம் சேனல் இருக்குது. சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, Mission 100, Mission 1000 ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஏஐசிசி நீங்கள் கூகுள் போயிட்டு ஏஐசிசின்னு போட்டாலே எங்களுடைய இது வரும், யூடியூப் சேனல் வரும். அதில் சப்ஜெக்ட் வைஸாக ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு இருக்கும், அதுல வந்து ஃபுல்லாவே கிளாஸ் எடுத்துருப்பாங்க. அப்புறம் லைவ் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, லைவ் கிளாஸஸும் நீங்கள் அந்த எங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டு அட்டன் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப குயிக்காகவும் உள்ள நல்ல டாப் ரேங்க் வாங்குறது, முதல் அட்டெம்ட்லேயே வந்து நல்ல சர்வீஸ் வாங்குறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ்னு சொல்லும் இல்லையா, அது வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லது.
1: இப்போ வெறும் படிப்புன்னு மட்டுமே நம்ம சிவில் சர்வீஸ் சொல்லிட முடியாது, அதை தாண்டி இது வந்து இட் இஸ் அன் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாக.
1: ஸோ எப்படி என்ன திறன்களை வளர்த்துக்கிட்டா என்னால் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், அதை தாண்டி நான் சர்வீஸ்லையும் ஷைன் பண்ண முடியும்?
0: கண்டிப்பாக மேடம், அது ரொம்ப முக்கியம் மேடம். சிவில் சர்வீஸ்க்கு யார் வரணும் அப்படின்னு நம்ம ஜென்ரலி சொல்லுவோம், யாருக்கு வந்து ஒரு சோசியல் சர்வீஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு என்ன இருக்கோ அவங்க வரலாம். இல்லை நான் வந்து நிறைய சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும் அப்படின்னா தே கேன் கோ டு சம்மதர் ஐஐடி ஐஏஎம் படித்து வேறு அந்த மாதிரி எதுக்கு போகலாம், அவங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி போகலாம், பிஸ்னஸ் அந்த மாதிரி போகலாம். சிவில் சர்வீஸ்னா ஒரு சோசியல் தாட் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்கணும், அப்போ தான் இதில் வந்து ஷைன் பண்ண முடியும். நீங்கள் சர்வீஸில் வந்து யார் ஷைன் பண்ண முடியும்னு கேட்டிங்களா, அதுக்கு முக்கியமானது அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டியது. அதனால தான் எத்திக்ஸ் ஒரு பேப்பரே வச்சுருக்காங்க, எப்படி வந்து நம்ம டிசிஷன் எடுக்கணும், எப்படி வந்து நம்ம கம்பேஷன் டுவர்ட்ஸ் வீக்கர் செக்ஷன் இருக்கணும், அதெல்லாமே ஸ்டடி பண்ணுறோம். அப்புறம் நம்ம கண்ட்ரியோடைய பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்ஸ் இஷ்யூ அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே தான் நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து நல்ல இது வர முடியும். அந்த ஆட்டிடியூடில் அவங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லே வரக்கூடிய கேள்விகள்லேயும் நம்ம கேட்குறாங்க, சிசாட்லேயே சில கேள்விகள்லாம் எத்திக்ஸ் பேஸ்டாக வருது இப்போ. ஸோ அதெல்லாம் வந்து கிராக் பண்ணி வந்தது. இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட்னு வரும்போது அதில் கம்ப்ளீட்டாக நிறைய

0: கேள்விகளை சார்ந்து வரும்பொழுது அவங்க வந்து they will expose.
1: ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
2: ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: சரிங்க சார். இப்போ நம்ம பேசும்போது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க.
1: எஸ் மேடம்.
0: முன்னாடி எல்லாம் ப்ரிலிம்ஸ்லயே ஆப்ஷனல் இருந்தது இல்லையா? இப்போ வந்து மெயின்ஸ்ல மட்டும் தான் நமக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கு. நான் எனக்கான சப்ஜெக்ட்டை எப்படி சூஸ் பண்றது? நான் கிராஜுவேஷன் பண்ணதுல தான் நான் எடுத்துக்கணுமா, இல்ல புதுசா ஒரு சப்ஜெக்ட் நான் படிக்க முடியுமா?
1: இல்ல மேடம், கிராஜுவேஷன் பண்ணத எடுக்கணும் அவசியம் இல்ல. ஏன்னா கிராஜுவேஷன் அப்படிச்ச சப்ஜெக்ட் தான் படிச்சிருப்போம் இல்ல. அப்பா அம்மா நிர்பந்தத்துல கூட போய் படிச்சிருப்போம், அதனால ஏன்டா படிச்சோம் கூட நினைச்சு படிச்சிருப்போம். அதனால வந்து இது வந்து அதனால என்னோட ஆப்ஷனல்னு வச்சிருக்காங்க. அது நம்ம விரும்பி எடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷனல் யாரோட ஆப்ஷனல், நம்மளோட ஆப்ஷனல் தான். அதனால வந்து நாம விரும்பி எடுத்து படிக்கிற சப்ஜெக்ட் தான். அது எப்படி உங்களுக்கு பிடிக்குதுங்கிறது முதல்ல என்ன, ஒரு ரெண்டு மூணு ஓரியன்டேஷன் கொடுப்போம். இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஓரியன்டேஷன் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அதனுடைய சிலபஸ் முதல்ல பார்க்கணும், அந்த சப்ஜெக்ட் சிலபஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்காக அவங்க படிக்க சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எடுப்பாங்க. சில ஒரு மெடிக்கல் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, அதிலே டாப்பர் கோல்டு மெடலாக வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், அவங்க ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் படித்தவங்க நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. சில சிலபஸ் லிமிடேஷன் இருக்கும், நிறைய பேர் பியர் குரூப்புக்கு நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அதை எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ரேர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா. இன்ஜினியரிங் படித்தவங்க பெரும்பாலும் இன்ஜினியரிங் எடுக்கிறது இல்லை. ஸோ அதுதான் வந்து காமனாக இருக்குது. ஏன்னா சிலபஸ் வாஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரீசன். அப்புறம் சோசியாலஜி, அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ. இப்போ சிவில் சர்வீஸ் போது பாப்புலர் ஆப்ஷன் போது சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஎஸ்ஐஆர்னு சொல்லுவோம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன், ஆந்திரபாலஜி. பயாலஜி சைடு உள்ளவங்க பெரும்பாலும் ஆந்திரபாலஜி எடுப்பாங்க. இப்போ வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அதுவங்க படித்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயாலஜி சைடு இருக்கிறதுனால ஆந்திரபாலஜி தே வில் ப்ரிஃபர். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க.
0: சரிங்க சார், தொடர்ந்து பேச முடியும் நேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ மேம், என்னோட நேம் ஜெனிஃபா.
0: சொல்லுமா,
2: இன்னொரு கால் பண்றேன்.
1: ஜெனிஃபா சொல்லுங்க
2: சார். சோ ஆக்சுவலி நான் இதுவரைக்கும் 3 யூபிஎஸ் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கேன்.
1: ஓகே.
2: நான் ப்ரிப்பேர் பண்ணது லாஸ்ட் 5 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
1: ஓகே.
2: சோ இந்த அட்டெம்ப்ட்ல தான் எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல சிசாட் மட்டும் கிளியர் ஆச்சு, பட் எனக்கு ஜிஎஸ் வந்து கிளியர் ஆகல சார். இந்த வருஷம் க்வெஸ்சன் பேப்பர் வந்து ரொம்ப ரேண்டம் நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் இருந்தது இல்லையா சார்.
1: சோ
2: எனக்கு எனக்கு என்னன்னா சார், மெயின்ஸ் வந்து ஐம் ஆல்ரெடி ரெடி, ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாமே எடுத்துட்டேன், எல்லா பேப்பருமே ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுத்திருக்கேன், ரெடி ஃபார் மெயின்ஸ் சார். ஆனா ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு அந்த ஒரு என்ன பாயிண்ட்ல நான் மிஸ் பண்றேன் ஜிஎஸ்ல அப்படிங்கறது எனக்கு தெரியல.
1: ஜெனிஃபர், நீங்க கேட்க போனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உங்கள்கிட்ட. நீங்க எத்தனை டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்க ப்ரிலிம்ஸ்க்கு?
2: ப்ரிலிம்ஸ் 70 டெஸ்ட் கிட்ட எழுதுனேன்
1: சார். ரெண்டுமே எழுதுங்களா, சிசாட்டுக்கு எதுக்கும் ரெண்டுக்குமே?
2: ஆமா சார்.
1: அந்த 70 டெஸ்ட் எழுதுனதுல எதுல உங்களுடைய வீக் ஏரியா, இல்ல ஒரு ஸ்ட்ராங் ஏரியான்னு கண்டுபிடிச்சிங்களா?
2: ஆமா சார், சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மென்ட், ஹிஸ்டரி.
1: ஓகே. அந்த எந்த ஏரியா வீக்கு ஸ்ட்ராங்னு கண்டுபிடிச்சு அதில் வந்து அதிக டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குங்கிறது முக்கியம் இல்லை. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், என்னென்ன கேள்வி தப்பாக இருக்கு அப்படின்னு வச்சு ஒரு நாள் டெஸ்ட் எழுதினீங்கன்னா அதில் ஒரு 2 days அதை அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு ஒர்க் பண்ணணும். அந்த தப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்ப ஒர்க் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து அப்போ தான் யூ வில் பி லேர்னிங் இல்லையா. அப்புறம் எக்ஸாம் எழுதும் பொழுது எல்லா கேள்விக்கும் தெரிஞ்சு ஆன்சர் எழுத முடியாது. சில கேள்வி தெரிஞ்சு போட்டிருப்போம், சிலது கெஸ்ட்ல போட்டிருப்போம், சிலது எலிமினேஷன் மெத்தடில் போட்டிருப்போம். ஸோ இப்போ எலிமினேஷன் போட்ட மெத்தட் நீங்கள் கற்றுக்கணும். அப்புறம் எலிமினேஷனுங்கிற டெக்னிக்ங்கிறது ஒரு ஸ்கில், அது அந்த ஸ்கில்லையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நீங்கள் எத்தனை கேள்வி வந்து தெரிஞ்சு ஆன்சர் பண்ணி, இப்போ 100 கேள்வி இருக்குன்னா அதில் வந்து 25 to 30 கேள்வி தான் தெரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியும். மற்றது வந்து உங்கள் ஸ்கில் பேஸ்டாக எலிமினேஷன் டெக்னிக், இன்ட்யூஷன், இந்த மாதிரி

0: எப்படி போட்டிருக்கீங்கன்னு பாத்துக்கணும். அந்த ஸ்கில்லையும் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். எல்லாமே படிச்சுட்டு போய் எழுதுற எக்ஸாம் இல்ல இது. ஓகேவா?
1: இந்த ரேண்டம் க்வெஸ்சன்ஸ் கூட வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ண முடியுமா சார்?
0: ஆமா, ஓரளவு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, கண்டினியூஸா இருந்தாலும் நீங்க 4 அட்டெம்ப்ட் எழுதிருக்கீங்கன்னா அந்த அட்டெம்ப்டோட லேர்னிங் வந்து இன்கிரிமெண்டலா இருக்கணும். நீங்க போன வாட்டி படிச்சதோட அப்படி வச்சுட்டு அடுத்த வாட்டி புதுசா சேர்க்கணும். நீங்க ஒவ்வொரு வாட்டி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க கூடாது. நீங்க 4 வாட்டி எழுதிங்கன்னா ஒரே நோட் வச்சு படிக்கிறீங்களா? அதே நோட்டில் வந்து ஒரு ரைட் சைடில் மட்டும் எழுதிட்டு லெஃப்ட் சைடில் எல்லாம் புதுசாக நோட்ஸ் ஆட் பண்ணிக்க சொல்லுவாங்க. அந்தந்த வருஷம் உள்ளது. அப்போ தான் அந்த 4 வருஷம் நீங்கள் இப்போ படிச்சிங்கன்னா ஒரே நோட்டில் படிச்சிங்கன்னா உங்களோட இன்க்ரிமெண்டல் இது இருக்கும். இல்லை ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே,
0: ரைட். அந்த கண்டினியூஸ் எஃபோர்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 4 வருஷம் வண்டியில் 2 வருஷத்தில் கிளியர் பண்ணிடுவீங்க.
2: ஜெனிஃபா, விரைவில் நீங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: நேயர்களை, நீங்க இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ஜெயிக்கலாம் வாங்க. நம்மோட பேசுறதுக்காக யார் காத்துட்டு இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: குட் ஈவினிங் மேம், நான் பரத் பேசுறேன் மேம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க பரத்?
1: மேம், நான் சென்னையில இருந்து தான் பேசுறேன் மேம்.
0: உங்க கேள்வி என்னமா கேளுங்க.
1: குட் ஈவினிங் சார்.
2: குட் ஈவினிங் பரத்
1: சார். நான் வந்துட்டு 5 attempts கொடுத்துருக்கேன் சார்.
2: ஓகே.
1: டைம் வந்துட்டு ஆக்சுவலா எனக்கு ஜிஎஸ் கிளியர் ஆச்சு சார், பட் ஆக்சுவலா சிசேட் ஆகல சார்.
2: ஓகே.
1: பட் இந்த டைம்ல இருந்து நான் வந்துட்டு சரி நம்ம மத்த எக்ஸாம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அட்டெம்ப்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சிஏபிஎஃப்கும் ஐபி இன்டர்வியூஸ் எல்லாம் போயிருந்தேன் சார்.
2: ஓகே.
1: பட் என்னன்னா
2: பரத், உங்க இது வந்து நீங்க 5 attempts கொடுத்துருக்கீங்க, எல்லா வாட்டியும் சிசேட் பாத்தீங்களா? எவ்வளவு மார்க் வந்துச்சுன்னு பழைய இதெல்லாம் மார்க்?
1: எஸ் சார், 85-92 அந்த மாதிரி வந்துச்சு.
2: மார்ஜினலா தான் மிஸ் பண்றீங்க இப்ப இல்லையா?
1: என்னென்ன
2: அந்த ஏரியால நீங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப நீங்க கிட்ட வந்துட்டீங்க, ரொம்ப கம்மியா தான் இது பண்றீங்க. டெஃபினட்டா 100 வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல நிறைய டெஸ்ட் கொடுப்போம். நீங்க இங்க வந்தாலும் சரி, எக்ஸாம் எழுதிருக்கீங்களா?
0: வாழ்த்துக்கள் பரத், கால் பண்ணதுக்கு நன்றிமா. சார், இப்போ அவர் சொன்ன கேள்வி தான் தொடர்ந்து கேட்க போறேன். அதாவது யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு மாரத்தான் ரேஸ் மாதிரி
2: தான்.
0: 5 கிலோமீட்டர் வேகமா ஓடிடுவோம், அதுக்கப்புறம் ஓடுறது தாக்குப்பிடிக்கிறது கஷ்டம். அதை எப்படி நம்ம வந்து மென்டலி ப்ரிப்பேரா இருக்கிறது? நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்க நம்மளுடைய குடும்பம்
2: கண்டிப்பா. ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஃபேமிலி

0: போட்டு நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் இப்போ கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்லாம் லான்ச் பண்ணியிருக்காது. ஒரு ரெண்டு அட்டன் மூணு அட்டன் போன அப்புறம் அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இதாக இருக்கும். அப்புறம் அந்த கவர்மெண்ட் ரெண்டு வாட்டி அதை கொடுக்குறாங்க. தேர்ட் அட்டன் ஃபோர்த் அட்டன்லாம் அவங்க இது கிடச்சிதுன்னா அவங்களுக்கு இதாக இருக்கும். சில பேர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் பணம் ஏர்ன் பண்ணிவிட்டு வந்து அதை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இது பண்ணிடலாம், அது வந்து ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பட் ஆனால் அவங்க மிஸ்டேக்ஸ் என்னென்னு ஸ்டடி பண்ணணும். நம்ம எதனால் போகுது, பியர் குரூப் இல்லையா, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமா. நம்ம வந்து சில பேருக்கு வந்து செல்ஃப் ரிலே இது பண்ணுறதுக்கே அனலைஸ் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. நமக்கு ஒன்றும் தெரியலேங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுமே அப்படின்ட்டு. நமக்கு ஒன்றும் தெரியலங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும்.
1: ஒரு கேள்வி தோணுது சார், ஸ்பாட் அனலிசிஸ்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா?
0: ஆமா,
1: அது சுய பரிசோதனை நமக்கு நாம எப்படி பண்ணிக்கிறது?
0: ஆமா, ஸ்ட்ரெங்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்டை அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு திருக்குறள் உங்களுக்கு சொல்றேன், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள். இதில் இதே தான் நாலு தான் சொல்கிறார் வள்ளுவர். வினைவெளி அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுகிற எக்ஸாம், ப்ரிலிம்ஸா மெயின்ஸா இன்டர்வியூ எதில் போகுது உங்களுக்கு, அது வினைவெளி. தன்வெளி உங்களுடைய பலம் என்ன, சில பேர் ப்ரிலிம்ஸா கிளியர் பண்ணிட்டுருப்பாங்க, மெயின்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரைட்டிங் வராது. நாலு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருப்பாங்க, நாலு மெயின்ஸ் எழுதிக்காங்க, நாலு மெயின்ஸ் எழுதிருக்காங்கன்னா நாலு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். மெயின்ஸ் ஒரு வாட்டி கூட அப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இல்லை, பார்த்தீங்கன்னா மார்க் 400 500 அந்த மாதிரி தான் வாங்கிருப்பாங்க, 800 மார்க் எடுத்து தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பத்தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து தன்னுடைய வலிமை என்ன, மாற்றான் வழின்னா தன்னுடைய பியர்ஸ் மற்றவங்கலாம் எப்படி எழுதுறாங்க, தன்னோட எழுதக்கூடிய போட்டி போடக்கூடிய மாணவர்கள் எப்படி எழுதுறாங்க, நம்மளுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்க ஸ்டடி பண்ணி நம்ம கற்றுக்கணும். அப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து ஃபெலோஷிப் வாங்குறாங்களா, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதெல்லாம் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். என்னென்ன கொடுக்குது அப்படிங்கிறது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். த்ரெட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஃபேமிலியில் என்ன ப்ரோக்ராம், சில பேர் வந்து ஸ்டெப் அப் ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஒரு டிஎன்பிசி எழுதி குரூப் டூ எழுதிட்டு ஒரு சர்வீஸ் வாங்கிட்டு அப்போ வந்து ஒரு செட்டில்ட் மைண்ட் செட் இருக்கும், சரி கிடைக்காட்டா கூட எனக்கு ஒரு வேறு சர்வீஸ் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே அவங்கள வந்து நல்ல போட்டி போடுறதுக்கு ஒரு பேஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஜெயிச்சவங்க இருக்காங்க. இப்போ வந்து ஜெய்சீலன் விருந்தினர் கலெக்டர் இருந்தார், ஒரு குரூப் டூ பண்ணி குரூப் ஒன் பண்ணி தான் இதானார். இப்போ மிஸ்டர் இளம் பகவத் சேலத்தில் கலெக்டர் இருக்கார், அவரும் அப்படி தான் வந்தார். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் அப் ப்ராசஸ் சொல்லுவோம், கீழேருந்து வர்றது. இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, அப்பா அம்மா நல்ல வேலையில் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அஞ்சு வருஷம் படிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக யூபிஎஸ்சி மட்டுமே எழுதிட்டு அதில் உள்ள தவறுகளை கிளியர் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அது வந்து நம்மளுடைய சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம முடிவு பண்ணணும். ஸ்வாட் அண்ட் லைஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். மற்ற ரெண்டும் அந்த துணை வழிங்கிறது தான் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் நம்ம மற்றவங்க ட்ரெயின் பண்ணி கொடுக்குறது, மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் துணை வழி தான். இண்டிவிஜுவல்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம் ரெயின்போ.
2: குட் ஈவினிங் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் சஞ்சய் பேசுறேன் சார், சென்னையில இருந்து கால் பண்றேன்.
1: சொல்லுங்க.
2: நான் எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், பை தி வே யூபிசி சிஏபிஎஃப் ஏசியும் அட்டெம் பண்றேன் சார்.
0: ஓகே சஞ்சய்.
2: அதுக்கான ரிட்டர்ன் தான் சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு, ஜிஎஸ் சப்ஜெக்டிவ் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிடுறேன்.
0: ஓகே. என்ன கேட்டிருக்காங்களோ அது தக்க நீங்க எழுதணும். ஒரு எந்த ஒரு ஆன்சர் எழுதுனாலும் ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கணும், அந்த கேள்விக்கான ஆன்சருக்கான கீவேர்ட் வந்து உங்க ஆன்சர்ல இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுக்கும் மெயின் ஃபீல் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு டாபிக் பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா இப்போ குவிட் இண்டியா மூமெண்ட் எந்த வருஷம் நடக்குதுன்னு கேட்டாங்க, அது நாலு ஃபேக்ட் கொடுத்து குவிட் இண்டியா மூமெண்ட் பற்றி எது ரைட்டு தப்புன்னு கேட்குறாங்க, அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக இருந்தால் குவிட் இண்டியா மூமெண்ட் அந்த நாலு பாயிண்ட்டுமே நீங்களே எழுதினீங்கன்னா அது வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர். அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினீங்கன்னா ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டினா பத்து மார்க் கொஸ்டின் நீங்கள் எழுதிடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து சில பேர் ப்ரிலிம்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, மெயின்ஸுக்கு இதுதான் நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வச்சே நீங்கள் மெயின்ஸ் தயார் பண்ணலாம். ஒரு பேசிஸாக நமக்கு வந்து பெரிய கொஸ்டின் பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் நீங்கள் இது முடிஞ்சிடும். ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்மெட் வச்சுங்க, என்ன ஒரு மூமெண்ட் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மூமெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணால், என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு மூணு நாலு பாயிண்ட் பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்கெலிட்டன் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்குனாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். த்ரீ ஆர் மெத்தட்னு சொல்லுவோம், ரீட் ரிவ்யூ ரிசைட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ரீட் பண்ணணும், அதுக்கப்புறமா எதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்து ரிவ்யூ பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த முக்கியமான பாயிண்ட் எல்லாம் மனசில் ஏற்றிக்கணும், அப்புறமா ரிவைஸ் பண்ணி எழுதி பார்க்கணும், ரைட் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் பண்ண முடியும். இது ரொட்டீனாக பண்ணிங்கன்னா யூ கேன் சக்சீட்.
1: நிச்சயமாக சஞ்சய், சார் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க நம்புறோம். நல்ல முயற்சி பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சஞ்சய். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.

0: இணைந்திருக்கிற நிகழ்ச்சி ஜெயிக்கலாம் வாங்க. யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கான நிறைய டிப்ஸ் நம்ம மாணவர்களுக்காக கொடுத்துட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம், அதுவும் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் நினைப்பாங்க மணிக்கணக்கில் படிக்கணும், ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, உண்மையிலே இவ்வளோ நேரம் படிச்சுதான் ஆகணுமா?
1: இல்லை, அதாவது ரெண்டு இருக்கு மேடம், குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி, குவான்டிட்டி ஆஃப் ஸ்டடி. நீங்கள் எவ்வளோ அவர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஊன்றி படிக்கிறீங்க, எவ்வளோ தேவையான விஷயத்தை படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்கள் ஸ்ருதி இந்த வாட்டி 18th ரேங்க் வாங்கினாங்க, நிறைய இது எங்கள் இதில் கூட பேசியிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி கூட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டப்போ சொன்னாங்க, எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா, எப்படி படிக்கிறவங்க முக்கியம் இல்லை, நீங்கள் படிக்கும்போது எல்லாம் மறந்து போகுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். எல்லாருக்கும் மறக்க தான் செய்யும். அப்போ வந்து என்ன பண்ணு, படிக்கும்போது நான் எப்போதுமே ரிவிஷனோடு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு 1 ஹவர் ரிவிஷன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், முடிக்கும்போது ரிவிஷன் பண்ணி தான் முடிப்பேன், அடுத்த நாளும் அதே தான் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிவிஷன் பண்ணாத ஞாபகம் இருக்கும் அப்படின்னாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு 10,000 பேர் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுறாங்கன்னா 10,000 பேரும் 10,000 ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 18 மணி நேரம் படிக்கிறவரும் இருப்பார், அது தப்புன்னு சொல்லிட முடியாது. 8 மணி நேரம் படித்து குவாலிட்டியாக படிக்கிறவரும் இருப்பார். ஸோ சில பேருக்கு 2-3 வாட்டி படித்தா தான் ஞாபகத்தில் இருக்கும், சில பேருக்கு 1 வாட்டி ஊன்றி படித்தாலே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதானே தவிர, அந்த குவாலிட்டி தான் முக்கியமே தவிர குவான்டிட்டி அப்படிங்கிறது டிட்டர்மைனிங் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அது வந்து இதுதான், அதாவது நம்ம கான்சென்ட்ரேட்டடாக படிக்கணும், மெத்தாடிக்கலாக படிக்கணும், எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது படிக்கணும், ஸ்மார்ட் ரீடிங் பண்ணணும், எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்துட்டு, இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும், இதெல்லாம் இருந்தால் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணலாம்.
0: எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்காது, ஆனால் குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு போயிட்டே படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நேர பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க இதை
1: கண்டிப்பாக பண்ணலாம் மேடம். அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா, ஆர் பாலகிருஷ்ணன் சார், அவர் வந்து ஒரிசாவில் சீஃப் செக்ரட்டரி வந்துட்டேனார் இல்லையா, சார் வந்து முதல் முதல் தமிழ் எழுதி கிளியர் பண்ணார். சார் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த எக்ஸாம் எழுதும்போது, அப்போ அவருக்கு டைமே இருக்காது. அப்போ அவர் என்ன சொல்வார், மதுரையில் வேலை பார்க்கும்பொழுது ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம், ஒரு நாள் கூட சிட்டிங்கே கிடைக்காது, 1 மணி நேரம் 1.5 மணி நின்றுட்டு போகணும். அப்போ நின்றுட்டு போகும்போதே ஃபுல்லாக நான் ரிவிஷன் பண்ணிட்டே போவேன், மைண்டுக்குள்ளே ரிவிஷன் பண்ணிட்டு போவேன், அப்படி போவேன். அப்புறம் ஒரு ஒரு இது வருது அப்படின்னா, காவேரி ஸ்டோர்ஸ் போட்டுருந்தா ஓகே காவேரி இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த ஒரு இஷ்யூ வந்து ஏதாவது ஜாஜகான் ஜவுளி கடைன்னு போட்டிருந்தா, அப்புறம் ஜாஜகானை பற்றி வர்றது தானே, நான் காவேரி இஷ்யூ தான் மண்டியில் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் உங்களுக்கு. அவர் வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் எழுதும்போது லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, டெய்லி வந்து எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த நாள் எக்ஸாம் ஊருக்கு போயிட்டு வந்தார், மதுரையில் வேலை பார்த்துட்டு எழுதி கிளியர் பண்ணிருந்தப்போ. அதனால் கஷ்டமானதுலாம் எதுவும் கிடையாது. ஸோ அது அவங்களுடைய ரெசிலியன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, டிட்டர்மெண்டாக இருக்காங்க, டெடிக்கேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வேலைக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து வேலைக்கு நேரம் 8 மணி நேரம் தானே, ஸோ மீதி 16 மணி நேரம் உங்கள் கையில் தானே இருக்குது. ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு 3-4 ஹவர்ஸ் படிக்கலாம், ஈவினிங் படிக்கலாம், வேலைக்கு போகிற நேரத்தில் படிக்கலாம், வரும்போது சின்ன சின்ன இது வச்சுக்கலாம். இப்போ மொபைலில் தான் நிறைய படிக்கிறாங்க, ஆன்லைன் நியூஸ் தான். மொபைலில் படிக்கும்போது நீங்கள் வேலைக்கு போயே நிறைய அங்கே உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அப்போல்லாம் நீங்கள் இதுக்கான அகாடமிக்கான விஷயங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இப்போ இதில் இருக்குது. அதெல்லாம் நம்ம டைம் கிடைக்கும்போது டீ பிரேக் கொடுக்காங்க காலையில், ஈவினிங் எப்போல்லாம் படிக்கணும்னா படிக்கலாம், கூட படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ இல்லாட்டாலும் கூட அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அவங்க ரிவிஷன் ஆகிற மாதிரி அவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான். எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ நான் சொல்லி பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். அது பாலகிருஷ்ணன் சார் வந்து நான் பஸ்ஸில் போகும்போது நின்று போகிறதே பெரிய கடுப்பான விஷயம், அதில் ரிவிஷன் வேறு பண்ணணும்னா பெரிய விஷயம் இல்லையா. இறைன்பு சார் சொல்லுவாங்க, நீங்கள் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நல்லா படிக்கணும் அப்படிம்பாங்க பசங்களாம். அப்போ சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸ் இருக்கலாம், சாட்டர்டே சண்டே படிச்சதெல்லாம் ரிவிஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பண்ணால் தான் நம்ம வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும்.
0: சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க, அதாவது கிடைக்கிற பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு டீ பிரேக் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுங்க, நீங்க வெட்டியா பேசுறதுக்கு பதிலா இந்த விஷயம் பேசுங்க, உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான டிப்பும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. சார், கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து சில நேரங்களில் நம்ம நகர்ப்புறக்கு மாணவர்களுக்கு ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது, படிக்கிறதுக்கான ஸ்கோப்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கறதுக்கான நம்மளுடைய அரசு முயற்சி என்ன உங்களோட சைடு நடக்குது?
1: இப்போ தான் கிராமப்புறத்துல இருந்து உள்ளவங்க எல்லாம் பக்கத்தில் எல்லாத்துமே நகராட்சி இருக்கும், நகராட்சியில் வந்து அறிவுசார் மையங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு அரசு, நாலேஜ் சென்டர்ஸ் சொல்லிட்டு, அங்கே வந்து எங்களுடைய கிளாஸஸ்லாம் லைவ்ல கிடைக்குது. ஸோ அங்கேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, இப்போ கடலூரில், புதுக்கோட்டையில், அந்த மாதிரி ஊரில் எல்லாரும் ஊர்லேயும் ஊர்லேருந்து அங்கே அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிட்டு அவங்க வந்து லைவ்ல கிளாஸ் கேட்பாங்க. இப்போ ஸ்ருதியெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க அங்கே, நம்ம எங்கள் ஸ்டுடியோலேருந்து எடுப்பாங்க, காலையில் 11 o'clock நாங்கள் போட்டுருவோம், ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது அதில் போட்டுருவோம், அதில் வந்து அட்டன் பண்ணுவாங்க, அவங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாமே வெல் கனெக்டட் ஆகிடுச்சு. இன்னும் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு இந்த வாட்டி

0: கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா நாலேஜ் சென்டர்ஸுமே நம்ம சென்ட்ரல் இதோட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த கிளாஸஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக அதில் வந்து நிறைய கனெக்டிவிட்டிலாம் இப்போ வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ டெக்னாலஜி வந்துட்டதுனால அது இட் இஸ் நாட் இது. இப்போ ஆன்சர் ரைட்டிங் செஷனே நாங்கள் இதில் கொடுக்குறோம். இப்போ எல்லோரும் பேப்பர் எடுத்துங்க, நம்ம அந்த கேள்விக்கான ஆன்சர் எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆன்சர் எழுதுவாங்க. பத்து நிமிஷத்தில் மற்றவங்களும் பேப்பர் வச்சுருந்தாங்கன்னா எழுதிடலாம். யூபிஎஸ்சி சீட் ஒன்று இருக்கும், வாங்கி வச்சுட்டு அந்த ஆன்சர் சீட் ஆன்சர் புக்லெட்னு இருக்கு. ஆன்சர் புக்லெட்டில் இப்போ இவங்க ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு ஆன்சர் எழுதுறாங்கன்னா இவங்க பத்து நிமிஷம் எழுதுறாங்கன்னா அவங்க எங்கே உட்காந்துனாலும் அந்த ஆன்சர் எழுதலாம். எழுதி அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துச்சு.
1: சோஷியல் மீடியாவால் இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் வீணாகுதுன்னு வருத்தம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் சார் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யோசிக்கும் போது சோஷியல் மீடியா எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குதா அப்படின்னு ஆச்சரியமாகவும் இருக்கு. சார், இப்போ தமிழில் படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் வழி கல்வியிலே வந்த மாணவர்களுக்கு இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இங்கிலீஷ் எழுதும்போது எஸ்ஏ எழுதும்போது

0: இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து இங்கிலீஷ் எழுதும்போது எஸ்ஏ எழுதும்போது ஒரு கடினமாக தானே இருக்கும், அவங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது?
1: கண்டிப்பாக மேடம், அது வந்து முக்கியமான விஷயம் தான். இதுக்கான எக்ஸாம் வந்து தளம் வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க எப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போதே ஒரு அளவுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் தான் இருக்குது, மெயின்ஸ்லேயும் கொஸ்டின் இங்கிலீஷில் தான் இருக்குது, அதை படித்து எழுத போகிறாங்க. அதனால் ப்ரிலிமினரி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும். இப்போ அப்படி இருக்கும் பொழுது தமிழில் எல்லா மெட்டீரியலுமே தமிழில் தான் கிடைக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க ஏன்னா பேர் குரூப் எல்லாமே இங்கிலீஷில் படிச்சுட்டு இருக்காங்க, எந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு இது பொருந்தும், தமிழுக்கு மட்டும் இல்லை தெலுங்கு கன்னடத்தில் படித்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள மெட்டீரியலை படித்து தமிழ் எழுத அவங்க பழகிக்கணும். எல்லாரும் படிக்கிற காமன் சோர்ஸை படித்தாங்கன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ். இவங்க தமிழுக்குன்னு சொல்லி ஏதாவது பழைய புத்தகங்கள் வச்சு படிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது பண்ண முடியாது. ஏன்னா தமிழில் எழுதி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அப்படி தான் படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தமிழில் எனக்கு மெட்டீரியல் கிடைக்கணும், மெட்டீரியல் கிடைக்கணும்னா அது எப்போ கிடைக்கிறது, எப்போ வந்து, ஏன்னா இது வந்து கைலி டைனமிக்காக உள்ளது, ஸ்டாட்டிக்கான விஷயங்கள் தமிழ் இருக்கும், எல்லாம் டைனமிக்கானது. இதுக்கான மார்க்கெட்டு தமிழ் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எங்கள்கிட்ட ஒரு 200 பேர் படிக்கிறாங்கன்னா எங்கள் இதுதான் முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட், ஸ்டேட் லெவல் இன்ஸ்டியூட், இதிலே தமிழ் எழுதுறவங்க 4 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து படித்து வந்து அவங்களுக்கு எழுதணும் அப்படின்னு வரவங்க நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இருக்கிற மெட்டீரியல்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னா இருக்குது, வெங்கடேஷன் ஒரு புக் இருக்குது, அது படிச்சிடலாம். நானே நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அது போக டைனமிக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதுக்கு வந்து பண்ணி கொடுக்க கவர்மெண்ட் சில இது பண்ணியிருக்காங்க. இப்போ கலைஞர் நூற்றாண்டு உலகத்தில் வந்து ரெப்ரோகிராஃபிக் சர்வீஸ்னு சொல்லிட்டு டெய்லி எடிட்டோரியலை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் எங்களுடைய இதில் இருக்கும், என்எம் ஸ்டடி ஹால், எங்களுடைய இதில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு இது இருக்குது, அதில் போட்டிருக்காங்க. ப்ளஸ் எங்கள் இதில் போடுறோம், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்ல போடுறோம். அதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம்.
0: ஸோ மொழி ஒரு தடையே கிடையாது. கண்டிப்பாக அதே மாதிரி அந்த மொழியை நம்ம கற்றுக்கும் முயற்சி பண்ணணும். ஏன்னா எக்ஸாமுக்கு அடுத்தபடியாக நம்ம செலக்ட் ஆகிட்டு சர்வீஸில் போய் உட்காந்திங்கன்னா அங்கே அந்த ஃபைல் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இல்லையேன்னு கேட்கக்கூடாது இல்லையா? ஸோ நம்மளுடைய மொழி திறனை நாமளும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: சார், நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் வரும் அவங்க மேலே. எனக்கு வந்து இன்டர்வியூ வரைக்கும் நான் போயிட்டேன், ஆனால் இன்டர்வியூவில் தான் ஒவ்வொரு முறையும் நான் ஃபெயில் ஆகிறேன். ப்ரிலிம்ஸ் ஈஸியாக இருக்குது, மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுறேன், ஆனால் இன்டர்வியூ வரைக்கும் போய் திரும்பி வர மாணவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன சார்?
1: ஆக்சுவலி இன்டர்வியூவில் பாஸ் ஃபெயில் இல்லை மேடம், ஜென்ரலி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்டர்வியூவில் ஸ்கோர் அது டிட்டர்மின் ஆகுது. இன்டர்வியூவில் ஸ்கோர் வாங்குறவங்க எல்லாருமே, நல்ல பண்ணுறவங்க எல்லாருமே இன்டர்வியூவில், அதாவது மெரிட்டோரியஸ் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோர் வாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கூட கம்மியான ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. சாதாரணமான ஸ்டூடெண்ட் கூட இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இன்டர்வியூங்கிறது பர்சனாலிட்டி டெஸ்ட். எப்படி வந்து அது பர்பஸ்ஃபுல் கான்வர்சேஷன் சொல்லுவாங்க, ஒரு நாலு சீனியர் பீப்புளோட தே ஆர் கான்வர்சிங் வித் யூ. ஸோ நீங்கள் அப்போ வந்து ஒளிவு முறை இல்லாமல் என்ன தெரியுமோ அதை கரெக்டாக பண்ணி, இப்போ ரொம்ப ப்ரிட்டன் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து நம்ம கன்வே பண்ணுறோமா, ஒரு ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இருக்கா, நம்ம விஷயங்கள் ஒரு ஓரளவுக்கு விஷய ஞானம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. தெரியலன்னா ஐ ரீட் அபவுட் தட் சார், ஐ ஹெட் டு நோ தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடலாம். பட் தெரிஞ்ச விஷயங்களை ஒழுங்காக சொல்கிறீங்களா அப்படின்னு, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் முக்கியம். எவ்வளோ தூரம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறதை விட கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பதட்டம் இல்லாமல் இருக்கிறது முக்கியம். ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு என்ன குவாலிட்டிஸ் வேணுமோ அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை அவங்களுக்கு கிளாரிட்டி இருந்து அப்போ நிறைய மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. அட்டன் பண்ணும்போது அவங்க சில ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க. இன்டர்வியூ போர்ட்ஸில் ரொம்ப கார்டியலாக இருக்கும். நீங்கள் வந்து மார்க் இன்டர்வியூவில் கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆனால் இன்டர்வியூ போர்ட்டில் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரிஜினல் போர்டு, ஏன்னா இப்போ டாப்பர்ஸே நிறைய சொல்லியிருக்காங்க, நீங்கள் மார்க் இன்டர்வியூ பார்த்து பயந்துடாதீங்க, அங்கே போர்டு வந்து இவ்வளோ தூரம் இதற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து போர்டு அது வந்து அதான் இன்டர்வியூலாம் பார்க்க சொல்லுவோம். எங்கள் டாப்பர்ஸோட இன்டர்வியூ நிறைய எடுத்துருக்கோம் இல்லையா, தே ஃபேஸ் த ரியல் இன்டர்வியூ. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இப்போ கரண்ட் ட்ரெண்ட் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ நிறைய பார்த்தாங்கன்னா, இப்போ அவங்களோட இன்டர்வியூ பண்ணி நாங்கள் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து அவங்களோட பேசுகிறது அவங்கள்ட்ட அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்னட்டு. ஸோ எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சிருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிக்கணும், அப்போ வந்து அந்த ஆர்டிகுலேஷன் ஸ்கில் வரும். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது கூட நியூஸ் பேப்பர் ரீடிங் வேணும், இல்லைன்னா இந்த வாட்டி பேப்பர்லாம் வந்து 54 பக்கம் இருந்துச்சு ப்ரிலிம்ஸ் பேப்பர். உங்களுக்கு வந்து ரீடிங் இல்லைன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம். ஜென்ரலி வந்து ரீடிங் ஸ்பீடுங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு வந்து 150 வார்த்தை படித்து புரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில், அதுதான் வந்து ஒரு ஐடியல் ஸ்பீடு. இல்லை அது இப்போ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் தெரியும். சில பேருக்கு வந்து 30 வார்த்தை 40 வார்த்தை ஸ்பீடு இருக்கும் அவங்களுக்கு. டெஃபினெட்லி ஹவ் டு இம்ப்ரூவ் தியர் ஸ்பீடு. அதுக்கெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து டெஃபினெட்டாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சொல்லுவீங்களே ஸ்கூலில் படிக்கும்போதே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜ் படிக்க, அதெல்லாம் அந்த தான் அந்த ஸ்பீடு ஸ்கில்லு ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்லாம் வந்துடுறது தான். அப்படி இருந்தால் குயிக்காக கிளியர் பண்ணிடலாம்.
0: இப்போ படிக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் கடல் மாதிரி ஒரு விஷயம் இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. இன்றைக்கி கிடக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேராக புதுசாக ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக அதில் சேர்ந்துடும். அப்படி இருக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு மாணவனுக்கான

0: தொடக்கம் எப்போவுமே இருக்க தான் செய்யும். அது எப்படி அவங்க பண்ணுறது சார்?
1: இல்லை மேடம், எப்போதுமே கரண்ட் அஃபேர்ஸ்னால் கூட ஒரு எப்போது டைனமிக் ஸ்டாட்டிங் சொல்லுவோம், ஸ்டேட்டிக்கை பேஸ் பண்ணி தான் டைனமிக் விஷயம் வரும். ஒரு விஷயம் அது இப்போ ஒரு ஆக்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆக்டை பற்றி பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் டெவலப் பண்ணி, சரக்கசி அப்படின்னா சரக்கசி இஷ்யூங்கிறது ஒரு 5 வருஷமாக ஓடிட்டு இருக்கு. அதில் என்ன ஒரு இப்போ ஒரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வந்துருங்கிறத இப்போ புதுசாக படிக்க போறீங்க. என்னுடைய இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாமே 2-3 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க தான். அப்போ அவங்களுக்கு என்ன கண்டென்சிஸ் இஸ்யூ எது காமனாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து கேஷ் பேஸ் சென்சஸ் எடுக்கிறாங்க, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வருது, என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது அதை பற்றிய கரண்ட் இஷ்யூஸை அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. பேர் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான், இப்போ நான் படிச்சிருக்கிறது ஒன்று, நீங்கள் ஒன்று படிச்சிருப்பீங்க, மணி ஒன்று படிச்சிருப்பேன். அப்போது டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து 3 பேர் படித்ததே 3 பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் அந்த பேர் குரூப் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு.
0: எங்களுடைய ரெயின்போ நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய ஆலோசனையாக மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது சார்?
1: கண்டிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான், நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பயப்படக்கூடிய ஒரு எக்ஸாமே இல்லை. ஆனால் வந்து அதுக்கான தைரியம் வேணும், தண்ணியில் குச்சா நீச்சல் அடிக்க முடியும். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்டல் ப்ரிப்பரேஷனோடு அதை ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா சரியான வழிமுறையில் போனால் அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். அதுக்காக யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, ஏன்னா அப்ளை பண்ணுறவங்களே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இதில் கம்பேர் பண்ணும்போது இப்போ குரூப் 1 குரூப் 2 பார்த்திங்கன்னா 10 லட்சம் 11 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. சிவில் சர்வீஸ் இந்தியாவில் வெளியே 10 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம ஊரில் மட்டுமே 15 லட்சம் 11 லட்சம் பண்ணுறாங்க. டிகிரி படித்தவங்க தான் அப்ளை பண்ணுறாங்க குரூப் 1 கூட குரூப் 4 கூட. பட் வந்து இதுக்கு வந்து அதே மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணணும். நம்மளேருந்து ஒரு 9,000-1,00,000 பேர் கூட தான் இதில் எழுதுறதில்லை. ஸோ அது வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி இது எழுதணும். எழுதினா தான் அவங்களுக்கு வந்து இது வந்து மதர் ஆஃப் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம். இது எழுதினா தான் அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அவங்களுக்கு அது அதிகமாகும். சப்போஸ் நீங்கள் சிவில் சர்வீஸ் எழுதிட்டு சிவில் ஸ்டூடெண்ட் தான் ஆகணும் இல்லை, வேறொரு எக்ஸாம் எழுதி கூட நீங்கள் கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாம் எழுதினா ஓகே இது நமக்கு இருக்குது, இல்லை மேத்ஸ் வருது நம்ம பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுடைய பார்த்து டிசைட் பண்ணுறது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை டிஎன்பிசி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிவில் சர்வீஸ் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் தே வில் பி லேண்ட் இன் சம்வேர் எல்ஸ். ஸோ அதனால் சிவில் சர்வீஸ் படித்த நாலேஜ் வந்து வேஸ்ட்டாகவே போகாது. நீங்கள் ஆனிங்கன்னா வெல் அண்ட் குட்டு, இல்லைன்னா அந்த ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
0: கற்றல் என்றுமே வீணாகாதுன்னு ஒரு அருமையான கருத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணுவது என்பதே இழுக்கு அப்படின்ட்டீங்க. குடிமைப்படி தேர்வுகளுக்காக ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி தொடரும். நேயர்களே, மாணவர்களே, உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்களை ஒவ்வொரு வாரமும் ஒரு விருந்தினர் கொடுக்க போறாங்க. அதனால தொடர்ந்து பயணிப்போம், ஜெயிக்கலாம், வாங்க. நன்றி, வணக்கம்.
2: நேர்களே, கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 5:02 ஒலிபரப்பான ஜெயிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பை கேட்டீர்கள்.
3: அழகான காலை பொழுதுல
4: புத்தம் புது காலை பொன்னிற வேளை
3: மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4. மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.
2: என்ன

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.

0: சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல். பங்கேற்பவர் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சென்னை பட்டாபிராம் தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள். கடந்த 25 வருடங்களாக கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல புத்தகங்களை எழுதியுள்ளார். குறிப்பாக கவிஞர் மலர்மகன், பத்து பாட்டில் ஒரு பயண நூல், ஓவியம் பேசும் காவியம், கலியன் கவிதைகள் பகுதி 2, அகத்தியர் சூடாமணி கயிறு சுத்திரம் ஆகியன. அது மட்டுமல்லாமல் பல விருதுகள் பெற்றுள்ளார். ஆராய்ச்சி கட்டுரைகள் பல வெளியிட்டுள்ளார். பன்னாட்டு கருத்தரங்குகள் பலவற்றிலும் பங்கேற்றுள்ளார். தொடர் சொற்பொழிவுகள் ஆற்றுவதிலும் திறம் படைத்தவர். இன்று அவர் நம்மோடு இணைந்திருப்பது சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடத்தான். மேடம் வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.
2: மகிழ்ச்சிங்கய்யா.
1: நம்மளுடைய முதல் கேள்வி மேடம், சீவக சிந்தாமணி பத்தி நீங்க பேச போறோம், இந்த நூல் குறித்து சொல்லுங்க.
2: சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களில் 3வதாக திகழ்கிறது. இது தமிழில் எழுந்த முதல் விருத்த காப்பியம் என போற்றப்படுகிறது. இதற்கு முன்பாக காப்பியங்கள் அகவல் இலக்கியத்திலே படைக்கப்பட்டன. முதன்முறையாக திருத்தக்க தேவர் அதை விருத்தப்பாவிலே மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். இதில் மொத்தம் 3145 பாடல்கள் உள்ளன. 13 இலம்பகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கதை தலைவன் சீவகன். இந்த கதையானது ஏமாங்கத நாட்டை ஆண்ட சச்சந்தன் விசயையினுடைய மகன்தான் சீவகன். இவனுடைய கதை அவனுடைய பிறப்பு சுடுகாட்டிலிருந்து தொடங்குகிறது. இது புதுமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தன்னுடைய தந்தை சச்சந்தன் தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரையும் நினைக்கவில்லை. ஆனாலும் கட்டியங்காரனுடைய சூழ்ச்சியினால் அவன் கொல்லப்பட்டு அவனுடைய நாடு கட்டியங்காரன் வசம் போய்விடுகிறது. ஆனால் சீவகன் 8 பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான். ஆனாலும் தந்தை இழந்த நாட்டை இவன் மீட்டு நாட்டு மக்களுக்கு வேண்டிய நன்மையெல்லாம் செய்து நிறைவில் அவன் துறவு மேற்கொள்கின்றான். அதை சொல்லக்கூடியதுதான் இந்த சீவக சிந்தாமணி.
1: ஒரு சிறு குறிப்பாக கொடுத்துட்டீங்க, அருமை அருமை. சீவக சிந்தாமணி நூலில் பல விஷயங்கள், குறிப்பாக நம்முடைய இக்காலத்திய வாழ்வியலுக்கு தொடர்புடைய விஷயங்களும், பழந்தமிழர் என்ன வாழ்வியல் வாழ்ந்தாங்க அப்படின்றதும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து பல தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் முதலாவதாக சித்த மருத்துவம் பற்றி சீவக சிந்தாமணியில் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு, இயற்கை மூலிகைகள், மருத்துவ முறைகள் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கா? அது அப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: நிறைய இருக்குங்கய்யா. அதாவது சித்த மருத்துவம் என்ற பெயரிலே அதில் சொல்லப்படவில்லையே தவிர, கதை ஓட்டத்தில் மக்களுடைய வாழ்வியலோடு அவர்கள் அன்றாட நிகழ்வோடு தொடர்புடையதாக மருத்துவ குறிப்புகள் எல்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியுது. கொரோனா காலத்தில் நமக்கு தெரியும், வெந்நீரில் வாய் கொப்பளிக்க வேண்டும், கிருமிகள் எல்லாம் தொண்டை வழியாக உள்ளே செல்லாமல் இருப்பதற்குரிய வழியாக உலகமெங்கும் அந்த செயல்பாடு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சிந்தாமணியில் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. வெந்நீரில் வந்து வாய் கொப்பளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பல் துலக்குவதற்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா, கடுக்காயை சுட்டு அதை பொடி செய்து அதில் பல் தேய்ச்சிருக்காங்க. இன்று வரை சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் கடுக்காய் பொடியானது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இது வாயிலிருந்து வயிறு வரை இருக்கக்கூடிய புண்களை உள்ளுக்குள்ளாலும் சரி வெளியிலே போட்டாலும் சரி அது ஆறக்கூடிய தன்மையுடைய சிறப்புடையது கடுக்காய். இதை வைத்து பல் தேய்க்கும் போது சளி தொடர்பான பிரச்சனைகள், புண் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்குவதை நமக்கு இன்னைக்கு கண் கூடாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அது அன்றை காலை நேரத்தில் அவர்களுடைய பல் தேய்க்கக்கூடிய முறை இது இப்படியாக இருந்தது என்று அந்த கதை தலைவனை பற்றி சொல்லும்போது அதில் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, நாவழி அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. அது தங்கத்தினால் செய்யப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கு டங் கிளீனர் என்று சொல்லக்கூடிய நிலையில் பிளாஸ்டிக்லேயும் எவர் சில்வர்லேயும் எல்லாம் வருகிறது. ஆனால் அது தங்கத்திலே அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று வள்ளுவர் சொல்வார். எல்லாருடைய உடலிலும் வாதம் பித்தம் கபம் என்ற 3 இருக்கின்றது. அந்த 3 ஒன்று குறைந்தாலும் அல்லது ஒன்று மிகுந்தாலும் நம்

உடைய உடல்ல வியாதி ஏற்படும். அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய ஒரு வேறாக இருக்கின்றது. இது மூன்று அடிப்படையில் தான் வைத்தியம் செய்யப்படுகிறது. அதை வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுடைய மூளையினுடைய தூண்டுதலுக்கு வளர்ச்சிக்கு பிரம்மி என்ற ஒரு பூண்டு வகை, அதனுடைய சாரையும் நெய்யையும் அந்த காலத்துல கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க. மூளையினுடைய செயல்பாட்டை துரிதப்படுத்துவதற்கு, நன்றாக சீராக இயங்குவதற்கு. ஆனா இது போன்று மருத்துவ நிலையில அதுல சொல்லப்படவில்லை. ஆனால் குழந்தை வளர்ப்புல வந்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு பிரம்மி நெய் என்று ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் இயற்கையோடு எழுந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக கடல் விலை அமுதம் உப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அமுதம் என்பது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அப்போ உப்பு வந்து சத்து குறைபாடு இருந்தாலும் நமக்கு உடலில் பிரச்சனை வரும். அதே போல் உப்பு மிகுந்தாலும் பிரச்சனை வருவதை நம்மால் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அந்த அமுதம் வந்து நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு தேவை என்பதை உணர்த்துவதாக அதை கடல் விலை அமுதம், கடலிலே விளையக்கூடிய அமுதம் என்று சொல்கிறாங்க. கடல் விலை அமுதம் வைந்து மலையிலே விளையக்கூடிய அமுதம், நாட்டில் விளையக்கூடிய அமுதம், காட்டில் விளையக்கூடிய அமுதம் அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு பொருள்களை அவங்க சொல்லியிருப்பது மிகுந்த ஆச்சரியத்திற்குள்ளாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது கப்பணம் என்ற ஒன்றை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கப்பணம் என்பது வந்து ஆணை நெறிஞ்சில தான் கப்பணம்னு சொல்றாங்க. அந்த ஆணை நெறிஞ்சில பார்த்தா நான்கு திசைகளிலேயும் நான்கு முள் இருக்கும். சாதாரண தரையில இருக்கக்கூடிய நெறிஞ்சிலானது முழுமையாக அதுல வந்து முள் இருக்கும். ஆனா ஆணை நெறிஞ்சில நான்கு திசையிலையும் மிகச்சரியாக நான்கு முள் மட்டும்தான் இருக்கும். அது போன்ற ஆயுதத்தை வைத்து அவர்கள் பயன்படுத்தினார்கள்னு சொல்றாங்க. ஆணை நெறிஞ்சில் வந்து சிறுநீரக தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது. கிட்னியில இருக்கக்கூடிய கல்லை கூட கரைக்கக்கூடிய, முள்ளு தின்னா கல்லு கரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கின்றது. முள்ளு கீரை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சிறுநீரக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்ட்டு. அதனால இது ஒவ்வொன்றும் வந்து உதாரணமாகவோ இல்லை அவங்கள் அன்றாட வாழ்வியல்ல அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையிலேயோ அதை சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து அந்த விஷமுறிவு பற்றி சொல்லும்போது பாம்பினுடைய நிலைப்பாட்டை வந்து சொல்றாங்க. கதை தலைவியானவள் பந்து விளையாண்டுட்டு இருக்கிறா, பதுமை என்பவள். அவள் பந்து விளையாடும் போது பந்து ஒரு இடத்துல சென்று விழுந்து அதை தேடி செல்லும் போது அந்த இடத்துல இருந்த பாம்பு கடித்து விடுகிறது. அப்ப அவள் பிழைப்பாளா என்று சொல்லி அவர்களுடைய சகோதரர்களும் தந்தையும் வருத்தப்படும் போது அப்ப கதை தலைவன் அந்த பகுதியாக வர்றான். அவன் வந்த பிறகு அந்த பார்த்துட்டு என்ன வகையான பாம்பு, எந்த நேரத்தில் கிடைக்கும், அதை பற்றிய குறிப்புகள்லாம் அதில் ரொம்ப அற்புதமாக சொல்ல, எந்த பல்ல பட்டா அது விஷம், எப்போது கடித்திருந்தால் பிழைக்க வைக்கலாம் அப்படின்னு அந்த குறிப்புகள் எல்லாம் அதில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புண்ணை வந்து சரிப்படுத்துவதற்காக அருவி நீரையும் சந்தனத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதை கட்டழல் கதிய புண்ணில் கருவறை அருவி ஆரம் பட்டது, ஆரம்னா சந்தனம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அருவி நீரும் சந்தனமும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய, அதாவது நெருப்பு பட்டதினால் ஏற்படக்கூடிய புண்ணை ஆற்றுவதற்கு அதனை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம சாதாரணமாகவே நம்ம வந்து சந்தனம் வைத்துக்கொள்வதே நம்ம உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதான். அப்போ வெப்பத்தினால் வரக்கூடியதை குளிர்ச்சி கொடுக்கும்போது அது சரியாகுது அப்படின்ட்டு. அது மட்டுமல்ல அவங்களுக்கு போர்க்களத்தில் விழுப்புண் பட்ட வீரர்களுக்கு நெய் என்று சொன்னாலே அந்த காலத்தில் எண்ணெயை தான் குறிக்கும். இப்போ நாம் சொல்லக்கூடிய கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் அப்படிங்கும்போது எல்லாத்துலேயும் நெய் என்று தான் முடிகிறது. அதனால் நெய் என்றால் எண்ணெய், இல்லை அது பசுநெய்யாக கூட இருக்கலாம். அந்த நெய் என்ற ஒரு தைலத்தை வைத்து தான் அவர்கள் வந்து புண்ணை ஆற்றுவதற்கு அதில் நினைத்து அந்த புண்ணுக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். இன்றும் நமக்கு காயம் ஏற்படும் போது தேங்காய் நெய் வை சரியாயிடும் என்ற நிலை வந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது சாதாரணமாக இன்று நேற்று ஏற்பட்ட பழக்கம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் எப்படி பழகி வந்தார்களோ அதே போன்று தான் இன்றைக்கும் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் புண்ணுக்கு வந்து மருந்து வச்சு துணியினால் கட்டியிருக்கிறாங்க. இந்த கதை தலைவன் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு தலைவியை விட்டுட்டு போகும்போது அப்போ உதாரணமாக ஒரு வரி சொல்கிறாங்க. என்னென்னா புண்ணிலே கட்டப்பட்ட துணியை எப்படி நாம் தூக்கி வீசுவோமோ அந்த துணியை வீசும்போது அதுக்காக நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஒரு அருவறுக்கத்தக்க பொருளாக அதை தூக்கி வீசிடுவோம் இல்லையா, அதே போன்று தான் இந்த தலைவியை விட்டு இவன் பிரிந்து போகும்போது தெளிந்த மனநிலையுடன் சென்றான் அப்படிங்கிறதுக்காக அந்த உதாரணம் சொல்கிறாங்க. அப்போ தொக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில் கட்டுதல். புண்ணுக்கு வந்து எல்லா மருத்துவத்திலேயும் அந்த புண்ணை

0: மாற்றக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம். அதை தினந்தோறும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், தூய்மைப்படுத்திட்டு பெரிதாக மாற்றணும் அப்படின்னுட்டு அந்த செய்தியும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அல்ல, இது மாதிரி பார்க்கும்போது நிறைய மருத்துவ குறிப்புகள் அதில் சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது.
1: ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க. நேயர்களே, இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்களுடன் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நாம் ஒரு தொழிலை தொடங்கும் முன்பாகவோ இல்லை திருமணம் செய்வதற்கு முன்பாகவோ ஜோதிடம் பார்ப்பது நம்முடைய பண்பாட்டில் இருக்குது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜோதிடத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா?
1: ஜோதிடத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஜோதிடத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க, கனவு பற்றியும் சொல்லியிருக்காங்க. கனவு எப்படி பலிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நாளில் பார்க்கறதுல மிகச்சிறந்த தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. வியாழஹோரை, வியாழஹோரை என்பது குருஹோரை. ஒரு நாளை 24 மணி நேரம் அப்படின்னம்னா அந்த 24 மணி நேரமும் வந்து 9 கிரகங்களுக்கு உரிய நிலையாக ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு பிரித்து பார்ப்பாங்க. அதில் குருவுக்குரிய ஹோரை, அந்த ஹோரையில் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதுபோல குரு ஹோரை பார்த்து ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்பதை இதிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு சான்றாக ஒருவன் வந்து கடல் பயணத்துக்கு போகிறான். கடல் பயணத்துக்கு செல்லும்போது அப்போ வியாழ ஹோரை, வியாழன்னு குரு ஹோரை பார்த்து அந்த நேரம் பார்த்து போகிறாங்க. அப்போ போகும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அந்த புயலில் அந்த கலமே கவிழ்ந்து விடுகிறது. ஆனால் அவன் மட்டும் தப்பு வைக்கின்றான். அதற்கு பிறகு பல நிகழ்வுகள்லாம் நடந்து எல்லோரும்

0: மீண்டு வந்து விடுகிறார்கள். இறைவனுடைய நம்பிக்கையில நம்ம செல்லும் போது வழியில் எவ்வளவு இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்து விடுவோம் என்றதை அது நமக்கு உணர்த்துகின்றது. அதே போல குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் பார்க்கக்கூடிய நிலைப்பாடு பல இலம்பகங்கள்ல அதிலே சொல்லப்பட்டிருக்குது. காந்தர்வ லோகம் என்பது தேவலோகம். அங்கு பிறந்த பெண்ணானவள் காந்தர்வ தத்தை. அவள் பிறந்த போது வந்து கணித்து சொல்லக்கூடிய நிமித்திகனை போய் பார்க்கறாங்க. கணி என்றால் கணித்து சொல்லக்கூடியது. அந்த வகையில தான் தமிழ்ல வந்து கம்ப்யூட்டருக்கு கணினி என்ற பெயரும் வைத்திருக்கிறார்கள். அப்ப கணித்து சொல்லுகின்றான், இங்கு வந்து இவளுக்கு மரிய மணமகன் கிடையாது, நில உலகத்திலே ராசமாபுரத்தில் தான் இவனுக்குரிய தலைவன் இருக்கிறான் என்று அன்றே சொல்லிவிட்டார்கள். அதே போன்றுதான் இங்கு கப்பல் கவிழ்ந்தது இல்லையா, அவனை வந்து தரன் என்பவன் வந்து அங்க கந்தர்வ லோகத்துக்கு அழைத்து செல்கிறான். அங்கு அழைத்து சென்று காந்தர்வ தத்தையினுடைய தாய் தந்தையை பார்த்து பேசும்போது அப்ப முன்னோர்கள் வந்து நமக்கும் அவர்களுக்குமான தொடர்பு எல்லாம் வந்து குசலம் விசாரிக்கிறார்கள். விசாரித்துட்டு அப்போதுதான் அவங்க சொல்றாங்க, தத்தையை நீங்கள் உங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும், அங்குதான் அவளுக்கு மணமகன் இருக்கிறான் என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்து அனுப்புகின்றான். அப்ப அங்கு பிறந்த போது ஜாதக குறிப்பு பார்க்கக்கூடியது, அதுவே பிற்காலத்தில் நடக்கக்கூடியதாகவும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேமசரியார் இளம்பகத்திலேயும் அதே போலதான், பெண்களுக்குரிய நாணம் என்பது அவளுக்கு இல்லாமல் இருக்கும், இயல்பாக இருப்பாள். யாரை கண்டும் நாணம் அடைகிறாளோ அவள்தான் அவளுக்குரிய கணவன் என்று சொல்றாங்க. அதே போல நிறைய மணமகன்லாம் பார்க்கும் போதும் அவளுக்கு அந்த உணர்வு இல்லை. ஒரு முறை சீவகன் அந்த ஊருக்கு சென்று அங்கு அவர்கள் ஒரு மணியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த கடை வாசல்ல வந்து அவன் நிற்கின்றார். அப்போது அவள் வந்து பெண்மை உணர்வு வருகிறது. எப்படி திருவிளையாடற் புராணத்துல தடாதகை பிராட்டியார் சிவனை பார்த்த பிறகு அவள் நாணத்தினால் வெட்கி தலை குனிகிறாளோ, அதே போன்ற வகையிலே இங்கும் நடைபெற்றது. அதோடு இன்னொன்னு சொல்றாங்க, யார் வரும்போது வியாபாரம் அதிகமா ஆகிறதோ அவன் தான் உன்னுடைய மாப்பிள்ள அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதனால இவன் வாசலுக்கு வரும்போது நிறைய வியாபாரம் எல்லாம் ஆனது, அதனால இவன் தான் மணமகன் என்று சொல்லி அவனுக்கு மணமுடித்து வைத்தார்கள். அல்ல நிறைய இடங்கள்ல அது மாதிரி திருமணத்திற்காக ரோஹிணி நட்சத்திரத்தோடு கூடிய நிலையில சந்திரன் ரோஹிணியோடு உள்ள சுப வேளையில தான் வந்து திருமணம் நடைபெற்றது. இது அகநானூற்றிலே கூட சங்க இலக்கியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல இங்கு சீவகனுக்கு திருமண நாள் நிச்சயிக்கும் போது கூட சந்திரன் ரோஹிணியோடு கூடிய நன்னாள்ல தான் வந்து திருமணம் செய்விக்கப்பட்டிருக்கின்றது. இது போல நிறைய குறிப்புகள் அதிலே இருக்குங்கய்யா.
1: நிறைய ஜோதிடம் பற்றி என்னெல்லாம் சீவகசிந்தாமணியில குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம வாழ்கிற இடத்தை பொறுத்து தான் அமையும். இப்போ சூடான இடத்துல இருக்கிறவங்க குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடுவாங்க, குளிர்ச்சியான இடத்துல வந்து இருக்கிறவங்க சூடான உணவுகள் சாப்பிடுவாங்க. இது நம்மளுக்கு இப்போ அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய பண்பாட்டிலையும் பழந்தமிழர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதை வந்து அந்த அறிவை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். நம்மளுடைய தாத்தா பாட்டிகளும் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இது சாப்பிடு சாப்பிடாதுன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்லை, இது மரபார்ந்து வர்றது. இது குறித்த ஏதாவது செய்திகள், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்புகள் இருக்கா சீவக சிந்தாமணியில்?
1: இருக்குங்கய்யா. காலநிலைக்கேற்ற உணவு உண்ணணும், நேரத்திற்கேற்ற உணவு உண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வேனில் காலத்தில் நெல்லிக்காயெல்லாம் வந்து அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க, இளநீர், நெல்லிக்காய் இதெல்லாம். அந்த நெல்லிக்காயை உணவாக எடுத்துக்கிறதோடு மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் அதனை சார் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் உணவு வந்து பால் அமுதத்தை சாப்பிட்ருக்குறாங்க. அது வயதானவர்களுக்கு இரவு நேரத்தில் பால் உணவை சோற்றுடன் பாலை சேர்த்து அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அளவுனா சிறிதளவு தான் சாப்பிடணும், இரவு நேரத்தில் செரிமான கோளாறுகள்லாம் வராமல் இருப்பதற்கு சிறிதளவு சாப்பிடணும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல் நம்முடைய தமிழர்களுடைய உணவு முறையே பார்த்தா அறுவகை சுவை உடைய உணவு தான். அந்த அறுவகை சுவையில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும், எப்படி வாதம் பித்தம் கபம் மூன்றும் குறைந்தாலும் நமக்கு உடலில் பிரச்சனை ஏற்படுமோ, அதே போல் அறுவகை சுவையையும் நாம் வந்து மிகச்சரியாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலில் வியாதி என்பதே வராது. உதாரணத்திற்கு புண்ணை ஆற்றுவதற்கு துவர்ப்பான பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சளி தொடர்பாக இருக்கக்கூடியதற்கு கொஞ்சம் கசப்பானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது போல் ஒவ்வொரு விதமான வியாதிக்கும் நாம் மருந்து சாப்பிடும்போதே சிலது கசக்கும், சிலது புளிக்கும், சிலது இனிக்கும். அப்போ அந்தந்த சுவை சரியாக இருந்தது அப்படின்னு அதுக்குன்னே தனியாகவே ஒரு புத்தகம் இருக்குதுங்கய்யா. ஆறு வகை சுவையும் நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி நோய் இல்லாமல் வாழலாம் அப்படின்ற தனியான ஒரு இதுவே இருக்கு. இந்த உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த மாதிரியான உணவு பழக்கம் இல்லை என்பதை நம்ம சொல்லலாம். அந்த வகையில் சிந்தாமணியில் வந்து உதாரணமாக சொல்லும்போது, நிலவு சுற்றி நட்சத்திரங்கள் இருப்பது போல நடுவிலே சோற்றை பிணத்திலே வைத்து அதை சுற்றிலும் நட்சத்திரங்கள் போல அந்த பதார்த்தங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இஞ்சி சாறு, எலுமிச்சம் சாறு இவை போன்றவை எல்லாவற்றையுமே அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. பணியாரம் இவை போன்ற உணவுகளை எல்லாம் அவர்கள் ஆரோக்கியமான உணவாக எடுத்திருக்கிறாங்க. நெய்ச்சோறு, பருப்பு சேர்த்த உணவு இவையெல்லாம். அதில் வந்து புலால் உணவு இதில் மறுக்கப்பட்டு

0: இருக்கின்றது. ஆனால் சாப்பிட்டாங்க அப்படின்னும் போதும் அதை சாப்பிடக்கூடாது என்பதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது சமண காப்பியமாக இருக்கிறதுனால சமணர்கள் வந்து உயிர்கொலை செய்யக்கூடாது என்ற கொள்கை உடையவர்கள். அதனால இதில் வந்து அசைவ உணவு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பழங்கள், காய்கறிகள் இவைகள் எல்லாவற்றையுமே அவர்கள் உணவு பச்சையை அப்படியே எடுத்துக்கொண்ட நிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இயற்கை உணவை அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலையில அவர்கள் ஆரோக்கியத்தை தேடி போகாமல் உணவு முறையிலேயே அவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறதையா? அதோடு மட்டும் இல்லையா, நீங்கள் சொன்னது மிகச்சரியானது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் உணவு உண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வட பகுதிகளில் கோதுமை அதிகமாக விளைகின்றது, தென் பகுதிகளில் நெல் அதிகமாக விளைகிறது. அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரைஸ் என்று சொல்லுவோம், கோதுமையை வந்து வீட் என்று சொல்லுவோம். அதில் ஹீட்டாக வந்து இருக்கக்கூடியது வீட், டபிள்யூ எடுத்துட்டோம்னா ஹீட்டு. அதே போல ரைஸில் வந்து ஆர் எடுத்துட்டோம்னா ஐஸு. அப்போ நமக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய உணவு நாம சாப்பிட்றோம், அவர்களுக்கு வெப்பம் தரக்கூடியதை சாப்பிட்றாங்க.
1: வார்த்தையிலே ஒரு விளையாட்டு விளையாடிட்டீங்க.
0: உலகமெங்குமே எந்த பகுதியில் மக்கள் வாழ்கிறார்களோ, மக்கள் மட்டுமல்ல எந்த உயிரினங்களுக்கும், அந்தந்த உயிரினத்திற்கு ஏற்ற உணவு வகைகளை தான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நம்முடைய நாட்டிலே விளையக்கூடிய பொருள்களை நாம் உண்டாலே நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த நாட்டிலிருந்து வந்த பழம், இந்த நாட்டிலிருந்து வந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. அதற்கு இணையாக இருக்கக்கூடியது வந்து நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியை வந்து அதனுடைய சிறப்பு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஐயா. சங்க இலக்கியத்தில் வந்து ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்தார். சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என்று சொல்வாங்க. அது எதற்காக சொல்கிறாங்கன்னா, நம்முடைய உணவு முறையை வந்து எப்படி நாம் எடுத்துக்கணும், அதில் எவ்வளவு பழங்கள் இருக்குது, காய்கள் இருக்குது, அந்த நெல்லிக்கனிக்கு எப்படி அவ்வளோ சிறப்பு என்று சொன்னால், நாம் எப்படி உண்ண வேண்டுமோ என்ற முறை அந்த நெல்லிக்கனியை சாப்பிடும்போது மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். எல்லா பழத்தையும் நம்ம கடிச்சு சாப்பிட்டுடலாம், இல்லை வந்து காயை கூட ரெண்டு மூணு முறை கடிச்சிட்டு சாப்பிட்டுலாம். ஆனால் அந்த நெல்லிக்கனியை மட்டும் நன்றாக சுவைத்தால் ஒழிய நம்மால் விழுங்க முடியாது. நன்கு சுவைத்து அரைத்து அதுக்கு பிறகுதான் விழுங்க முடியும். அப்படியே கடிச்சு முழுங்க முடியாது. அது வந்து நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம் என்று சொல்வார்கள். நம்ம வாயில் இருக்கக்கூடிய 32 பற்கள், 32 முறை ஒரு உணவை நாம் மென்று சாப்பிடணும். பாதி செரிமானம் நம்முடைய வாயிலேயே முடிந்து விட வேண்டும். ஏன்னா அதில் நம்ம வாயில் சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீரானது மிகச்சிறந்த மருத்துவ நிலையில இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வாயில புண்ணு வராது, மற்ற இடங்கள்ல புண்ணு வரும். சிறு வயதாக இருக்கும் போது பார்த்திருக்கிறேன், சில பிள்ளைகளுக்கு புண்ணு வந்ததுன்னா டக்குன்னு எச்ச தொட்டு அதுல வைப்பாங்க. அது எப்படி அந்த பழக்கம் வந்தது அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுலேயும் மருத்துவ இது இருக்குது. நம்முடைய செரிமானம் வந்து பாதி நம்ம வாயிலேயே முடிஞ்சிடணும், அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து விழுங்க வேண்டும். அப்ப அந்த செயல்பாடு உடைய கனி நெல்லிக்கனி. அது போன்று நம்ம மற்ற உணவுகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அந்த காலத்தில் நெல்லிக்கனியை வந்து சாதல் நீங்க எமக்கு இந்தனே என்று சொன்னதனுடைய உள்ளார்ந்த பொருள் அதுவாகத்தான் இருக்க முடியும் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இதில் நெல்லிக்கனியை வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அது கூந்தல் வளர்ச்சிக்கும் பயன்பட்டிருக்கின்றது, உடல் ஆரோக்கியத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது தினந்தோறும் ஒரு நெல்லிக்கனியை நாம் சாப்பிட்டோமானால் சர்க்கரை வியாதி மற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு அது மிகுந்த உறுதுணையாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அது நிறைய இடங்களில் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றதையா.
1: இந்த அவசர கால உலகத்தில் 10 நிமிடத்தில் 15 நிமிடத்தில் சாப்பிட்டு போகிறாங்க, 32 முறை ஒரு வாயை அவங்க வந்து மென்றார்கள் என்றால் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல.
0: அதோடு மட்டும் இல்லைங்க, அப்படி நாம் மென்று சாப்பிடும்போது நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து அளவு குறையும், வயிறு நிறைவாக இருக்கும். ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கவலம் கவலமாக எடுத்து விழுங்கும் போது
1: நம்மளுக்கே தெரியாம
0: நிறைய உண்டு விடுவோம். நாம மென்று சாப்பிடும் பொழுது நாம் குறைவாக சாப்பிட்டு நிறைவாக இருப்பதை நம்ம அவ்வளவு உணர முடியுங்க. அது பழக்கத்தில் வரும்போது மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம உடல் ஆரோக்கியத்திற்குரிய நிலையாக நம்ம பார்க்கலாங்க.
1: அதே மாதிரி நாம சாப்பிட்டு முடிச்ச ஒரு 10 நிமிஷம் அப்புறம் தான் நம்ம வயிறே உணருமா, நம்ம ஃபுல்லா ஆயிடுச்சு இல்ல ஃபுல்லா ஆகல அப்படின்னு. வேக வேகமாக சாப்பிடணும்னு அந்த உணர்வே தெரியாது இல்லை. நம்ம வேகமாக சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் வயிறு ரொம்ப ஃபுல்லான அப்புறம் தான் உணர்வோம், ஐயோ நம்ம அதிகமாக சாப்பிட்டோமே அப்படின்ட்டு.
0: பசியவே கூட பல உணர்வுகள் சொல்லுவாங்க, கண்ணுக்குரிய பசி, மூக்குக்குரிய பசி, வாய்க்குரிய பசி, அது மாதிரி பசி சொல்லுவாங்க. பார்த்த உடனே நம்ம சாப்பிடணும்னு, நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ருந்தா கூட நமக்கு பிடித்த உணவாக இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம ஒன்று வாயில் போடணும்னு நினைப்போம். அதே போல அந்த ஸ்மெல் பார்க்கும்போது நல்ல பிரியாணி ஸ்மெல் வருது, நல்ல வடை ஸ்மெல் வருது, இப்போ சாப்பிடலாமே அப்படின்னு டக்குன்னு

0: அதை நோக்கி நாம செல்வோம். அப்புறம் நாக்கில் எச்சில் ஊறக்கூடிய நிலை.
1: அதான் சிகப்பு நிறத்தில் உள்ள உணவுகள்லாம் நம்மளை ரொம்ப வந்து சாப்பிட தூண்டுமா. இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு பார்த்தா நல்ல சிகப்பு கலர்லயோ இல்ல வந்து நல்ல மஞ்சள் கலர்ல இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த சாப்பாடு அந்த டேஸ்டா இருக்குன்னு நினைச்சு நம்ம சாப்பிட போறோம். கரெக்ட் தான்.
0: நிறங்களுக்கு பயன்கள் உண்டுங்க. சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காயா இருக்கட்டும் பழமா இருக்கட்டும், அது நமக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடியதாக, ரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு கேரட்டு, பீட்ரூட்டு, அதே மாதிரி பழங்களில் வந்து மாதுளை இதெல்லாம் வந்து, அதே போல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது நமக்கு கால்சியத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. முள்ளங்கி இவையெல்லாம் அதனால நிறத்திற்கு ஏற்ற வகையில அந்த பச்சை நிறம் எல்லாம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கிய தரும். தினம் தினம் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கக்கூடியதை நாம் எடுத்துக்கொண்டோம்னா அது மிகச்சிறந்த பயனுடையதாக இருக்குங்கய்யா.
1: அருமையா சொன்னீங்க. பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்களுடன் சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கிறோம். அடுத்து மனித உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பல உறவுகள் இருக்கு. ஒரு காப்பியம்னு வந்து அதில் வந்து எல்லா விதமான மனித உறவுகளும் வரும், காதல் வரும், கணவன் மனைவி, அதுக்கப்புறம் நட்பு இப்படின்னு பல உறவுகள் அதில் வந்து கையாளப்படும். அந்த மாதிரி இருவருக்கிடையே இருக்கிற ஒரு உறவு முறையில் நட்புன்ற உறவு முறை தான் வந்து நம்ம பிரதிபலன் பாராமல் நிறைய இடத்துல இருக்கும். அப்படி இருக்கிற இந்த நட்பை பற்றி, நட்பின் இலக்கணம் பற்றி சீவக சிந்தாமணியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
1: நட்பின் இலக்கணமாகவே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆங்கிலத்தில் ஃப்ரெண்டு என்று சொல்லுவோம். ஃப்ரெண்டில் வந்து கடைசி மூன்று எழுத்து வந்து எண்டுன்னு முடியும். இப்போ எண்டு வரை யார் கூட வர்றாங்களோ அவங்க தான் ஃப்ரெண்டு என்று. தமிழில் சொல்லும்போது உயிர்காப்பான் தோழன் என்று சொல்லுவோம். மற்ற உறவுகள் எல்லாமே வந்து கொண்டு வந்தாலும் கொண்டு வரவில்லை என்றாலும் தாய், கொண்டு வந்தால்தான் தந்தை, உயிர்காப்பான் தோழன், கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொல்வார்கள். தாய் கூட குழந்தைக்கு பால் கொடுக்கின்றாள் என்று சொன்னால், அவளுக்கு பால் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவளுக்கு உடல் உபாதை ஏற்பட்டுவிடும். அதனால் கூட அவள் கொடுக்கலாம். அதனால் தான் இறைவனை சொல்லும்போது தாயினும் சால பறிந்து என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுவார். அதே போல பல அடியார்களும் அதே போல சொல்லுவாங்க, தாயை விட சிறந்தவன் இறைவன் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இப்போ கணவன் மனைவி, மகன் மகள் இவர்கள் எல்லாம் நாம் இப்போ நல்லா பார்த்துக்கிட்டோமா, பிற்காலத்தில் நமக்கு வயசான காலத்தில் பார்த்துக்குவாங்க என்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் நட்பு என்பது முழுமையாக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய நட்பு எல்லா உறவை விட மிகச்சிறந்ததாக இருக்கின்றது. அந்த நிமிடத்தில் நம்முடைய தோழனுக்கோ தோழிக்கோ வரக்கூடிய துன்பத்தை துடைக்கக்கூடியது எந்த உறவிலேயோ அதுதான் மிக சிறந்த புனித உறவாக நாம் கருதணும். உண்மையும் அதுதான். அந்த வகையில் பார்த்தா சுதஞ்சனனுக்கும் சீவகனுக்கும் காப்பிய தலைவனுக்குமான அந்த நட்புறவு வந்து மிக சிறப்பானதாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு அந்தணர்கள் வந்து உணவு போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நாய் வந்து வாய்ச்சிடுது. உடனே அந்த நாயை வந்து அடிக்கிறாங்க. அடித்த பிறகு அது அந்த காட்சியை வந்து சீவகன் பார்க்கிறான். பார்த்துட்டு நாய் வந்து இறந்துவிட போகிறது என்று சொல்லி அதை போய் பாதுகாப்பாக அதற்கு உதவி செய்கின்றான். அப்புறம் பார்த்தா அந்த நாயானது ஒரு தேவனாக மாறி போய்விட்டது. நான் வந்து போன பிறவியில் வந்து செய்த தீவினையின் காரணமாக இந்த பிறப்பை நான் எடுத்தேன். இப்போ உன்னுடைய மந்திரத்தினுடைய ஒளியினால நான் என்னுடைய பழைய பிறவிக்கே நான் சென்று விட்டேன். எனக்கு மிக மகிழ்ச்சி, அந்த வினை தீர்ந்து விட்டது என்று சொல்லி, எப்போது உனக்கு தேவையோ அப்போது நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கின்றான். சீவகனுக்கு பல்வேறு இடர்பாடுகள் வந்தபோதும் அவன் அவனுடைய நாடவில்லை. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவனுடைய உயிர் பாதுகாப்புக்காக சுதஞ்சனன் என்று அவனை நினைக்கின்றான். அந்த நேரத்தில் உடனடியாக அவன் வந்து உதவி செய்கின்றான். உதவி செய்யும் போது அவனுக்கு மூன்று விதமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்கின்றான். ஒன்று இவன் விரும்பிய தோற்றம் எடுத்துக்கொள்ளலாம், இரண்டாவது நல்ல இசை ஞானத்தை கொடுக்கின்றான், மூன்றாவது அந்த விஷத்தை எல்லாம் எடுக்கக்கூடிய தன்மையை, அந்த மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கின்றான். இந்த மூன்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இது உனக்கு தேவையான போது பயன்தரும் என்று சொல்கிறான். அந்த வகையில் தான் வந்து அந்த பதுமையினுடைய பாம்பு கடியினுடைய விஷத்தை இவன் வந்து நீக்குகின்றான். அது ஒரு இடத்துல பயன் தருகின்றது. அப்போ இவனை அழைக்கும்போது இதை மூன்று இதையும் கொடுத்துட்றான். பல நேரங்களில் வந்து இந்த மூன்றும் வந்து மூன்று சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பயன் தருகின்றது. எட்டு பெண்களை மணந்து கொண்டு நாட்டை கட்டியங்காரனிடமிருந்து இவன் மீட்டு கொண்டு வருகின்றான். மீட்டு கொண்டு வந்த பிறகு அப்போது சுதஞ்சனனுடைய உதவிகள் எல்லாவற்றையும், அவனுடைய வரலாற்றை முழுமையாக ஒரு நாடகம் ஆக்கம் செய்து அந்த நாடகத்தை மக்கள் அனைவரும் பார்க்கும்படியாக அவன் செய்கின்றான். அது நட்புக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் என்று சொல்லலாம். அதே மாதிரி

0: இந்த உறவு முறைகளில் தனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, இரத்த சொந்தமாக இருக்கலாம் அல்லது வந்த சொந்தமாக இருக்கலாம், அவர்களுடைய பெயரை தன்னுடைய குழந்தைகளுக்கு வைத்து அழகு பார்த்தவன் சீவகன். சச்சந்தன் வந்து காந்தர்வ தத்தையார் தான் முதல் மனைவி. அவளுடைய மகனுக்கு தன்னுடைய தந்தை பெயரை வைத்திருக்கின்றான். அதே போல எட்டு பெண்களுக்கும் எட்டு மகன்கள் என்றுதான், அதில் மகள்கள் சொல்லப்படவில்லை. அதாவது மகன் தான் வந்து முதன்மையான நிலையிலே எல்லா காலத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: இந்த இடத்துல
0: ஒரே ஒரு குறிப்பு மட்டும், ஐங்குறுநூறுல தவமிருந்து பெற்ற மகள் என்ற ஒரு குறிப்பு வருகின்றது. அதை தவிர வேற எந்த இடத்திலையும் வந்து மகள் பிறப்பதற்காக தவம் செய்தோம் என்ற ஒரு செய்தி வரப்படவில்லை. வள்ளுவர் கூட சொல்லும் போது சான்றோன் என கேட்ட தாய்னு, அந்த சான்றோன்னு சொல்லும் போது அங்க வந்து பெண்ணை பற்றி வரவில்லை. ஆனால் பெண்ணுக்குரிய முக்கியத்துவங்கள் எல்லாம் இதுல நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதே போல அந்த தன்னுடைய மனைவியினுடைய சகோதரனுடைய பெயரை ஒரு மகனுக்கு வைத்திருக்கின்றான். இன்னொன்று வந்து கந்துக்கடனால் தான் வளர்க்கப்பட்டான் சீவகன். வளர்ப்பு தந்தையினுடைய பெயரை கந்துக்கடன் என்று ஒரு மகனுக்கு பெயர் வைத்திருக்கின்றான். அதற்கடுத்தது கோவிந்தன் என்பவனுடைய மகள் வந்து இலக்கணை. கோவிந்தன் வந்து இவனுடைய தாய்மாமன். தாய்மாமன் மகளை தான் நிறைவாக எட்டாவது பெண்ணாக திருமணம் செய்து கொள்கிறான். அப்போ கல்யாணம் செஞ்சு அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய மாமனார் பெயரை மகனுக்கு வைக்கின்றான், கோவிந்தன் என்று ஒரு பெயர் வைக்கின்றான். அதனால இப்போ உறவு பெயர்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள், இவர்களுடைய பெயரை தன்னுடைய வாரிசுகளுக்கு வைக்கக்கூடிய மரபானது இன்று வரை நாம பார்க்க முடிகின்றது. நண்பன் பெயரை வைப்பது, அப்பாவினுடைய பெயரை வைக்கிறது, மாமனாருடைய பெயரை வைப்பது, நமக்கு அதிக உதவி செய்தவர்களுடைய பெயரை வைப்பது, மச்சானுடைய பெயரை வைப்பது, அது எல்லாமே வந்து இன்று வரை இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. அன்று இருக்கக்கூடிய பழக்கத்தை இன்று வரை அது தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை கடைபிடித்து வருகிறோம்.
1: பாடலை கேட்டுவிட்டு

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 2:01 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ்.

0: building for resilience, innovation, cooperation and sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: ரெயின்போ மெலடிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாட்டா மலையூர் மம்பட்டியான் படத்துக்காக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின பாட்டு வைரமுத்து வரிகளில் இளையராஜாவுடைய சேமிப்பில் வர காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103.4. இங்க எல்லாமே இது உள்ளது.

0: Leadership theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா முதல் மரியாதை படத்திலிருந்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பாட்டு இளையராஜா மற்றும் சித்ராவுடைய குரலில் வைரமுத்து வரிகளில் வர காத்திருக்கு கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோ சி. எங்கடி போன?
0: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
1: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
0: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
1: கரெக்ட் தான், நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
0: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

2:37 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ். இதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் சிகரம் படத்துக்காக டாக்டர் பாலபுரி கிருஷ்ணா குரல்ல வைரமுத்து வரிகள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய இசையமைத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருப்போம் நேர்களே.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். This is the BRICS 2026, a moment where leaders

ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவான ஒரு பாடலாக கண்ணோடு கண் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் மாணிஜராம் டிக்குரில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் பாடலாக காத்திருக்கு. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 3 மணி 2 நிமிஷத்துக்கு அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இணைந்திருப்போம் நேர்களே.

0: 104.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 3 மணி. நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுக விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு அன்சுல் நாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதி ஆட்டத்தில்

முன்னேறி உள்ளார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்சிலோவில் இன்று தொடங்கியது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 3:03 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு கொண்டு அதில் நிறைய சுவாரஸ்யமான பல தகவல்களை வந்து தெரிஞ்சுப்போம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மேற்கோள் காட்டின பல விஷயங்களில் சில முக்கியமானதை மட்டும் எடுத்து அதிலிருந்து நம்ம தொடர்ந்து பேசுகிறது உண்டு. அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம், அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த திட்டத்தில் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத, தொழில் தரும் உயர்வு, இந்த ஒரு தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பேச போகிறோம். ஒரு சிறிய தொழில் ஒரு பெரிய கனவினுடைய தொடக்கம் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் பெரிய நிறுவனங்களுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு இருக்கோ அதுக்கும் சற்றும் குறையாமல் பங்களிப்பு அளிக்கக்கூடியது தான் தெருவோர வியாபாரிகள், சிறு வணிகர்கள், கைவினை கலைஞர்கள், குறு மற்றும் சிறுதொழில் நிறுவனங்கள், புதிய தொழில் முனைவோர் என எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்குது. ஒரு சின்ன தள்ளுவண்டியில் இருக்கக்கூடிய தொழில் நாளைக்கு ஒரு பெரிய கடையாக கூட மாறலாம். ஒரு சிறிய பணிமனை நாளைக்கு ஒரு தொழிற்சாலையாக கூட வரலாம். ஒரு இளைஞருடைய புதிய யோசனை நாளைக்கு நூற்றுக்கணக்கானோருக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். இந்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது முதலீடு. அதற்காகவே நம்முடைய மத்திய அரசு பல்வேறு கடன் திட்டங்கள், கடன் உத்தரவாதம், மானியம், பயிற்சி, தொழில் மேம்பாட்டு திட்டங்கள், இப்படி பல விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதில் ஒன்றா இருக்கக்கூடியது தான் தெருவோர வியாபாரிகளுக்கு மிகவும் முக்கியமான பயனுள்ள திட்டமாக இருக்கக்கூடியது பிஎம் ஸ்வநிதி. பிஎம் ஸ்வநிதி அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ளேயும் எழக்கூடிய ஒரு கேள்வி இல்லை. பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி. இந்த திட்டம் வந்து என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் அப்படின்னா, கொரோனா காலம் கட்டம் ஆரம்பித்த அந்த தருணத்தில் தெருவோர வியாபாரிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேம்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக கடந்த 2020 தொடங்கப்பட்டது. நகர்ப்புற தெருவோர வியாபாரிகளுக்கு பிணையில்லாத தொழில் மூலதன கடனை வழங்கி அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு பயணப்படணும் அப்படின்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்வநிதி. மறுசீரமைக்கப்பட்ட திட்டத்தின் மூலமாக கடன் உதவி படிப்படியாக வழங்கப்படுகிறது. எடுத்த உடனே ஒரேடியாக அமௌண்ட்டை வாங்கிட முடியாது. படிப்படியாக நம்முடைய தொழிலை மேம்படுத்தி அதை அந்த வங்கிகளுக்கு நிரூபித்து என்னுடைய தொழில் வந்து சரியான பாதையில், வருமானம் சரி, சேவை சரி, எல்லாமே நான் தரமாக கொடுத்துட்டு வரேன் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு நிரூபிக்கிற பட்சத்தில் அதுக்கடுத்த தொகை வந்து கொடுக்கப்படும் நம்முடைய தொழிலினுடைய அபிவிருத்தியை பார்த்து. முதல் கட்டமாக ₹15,000 வரைக்கும் லோன் அமௌண்ட் கிடைக்குது. அதே மாதிரி ரெண்டாவது கட்டமாக பார்த்திங்கன்னா 25,000 கிடைக்குது. மூன்றாவது கட்டத்தில் கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் கடன் பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கிழமை கடன் வழங்கக்கூடிய காலம் 31 மார்ச் 2030 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு உத்தேசத்தோடு 31 மார்ச் 2030 வரைக்கும் இந்த திட்டம் வந்து நீடிக்கப்பட்டுள்ளது. கடனை முறையாக திருப்பி செலுத்த

கொடுக்கிறவர்களுக்கு அடுத்த கட்ட கடன் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா சரியாக யார் கடனை திருப்பி தருவாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா. அதனால் சிறு வியாபாரிகளிட்டத்துக்கிட்ட நிதி ஒழுக்கமும் வங்கி கடன் வரலாறும் உருவாகிறது. சரியாக நீங்கள் பேமெண்ட் கொடுக்குற பட்சத்தில் வங்கிகள் அதை முறையாக கண்காணிப்பாங்க. ஓகே, இவங்க கிட்ட போனால் சரியாக நமக்கு பணம் திரும்பி வருது அப்படின்றத முடிவு பண்ணி மறுபடியும் உங்களுக்கு அடுத்த கட்டமான கடன் உதவிகள்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நேர்களையும் நிறைய விஷயங்களை பேசலாம், ஒரு பாடல் கேட்டு வரலாம். மஜ்னு படத்துலேருந்து பாடல் இருக்காத்திருக்கு, இணைந்திருப்போம் நேர்களை.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மத்திய அரசு தொழில் முனைவோருக்கும் சரி, சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, அதே மாதிரி தெருவோரங்களில் வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் சரி, என்ன மாதிரியான தொழில் ஊக்குவிப்பு திட்டங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதான் தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். அந்த வகையில் பெண்கள் நம்முடைய சமுதாயத்தில் ரொம்ப பங்களிப்பு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட ஒரு பலத்தை பற்றி நம்முடைய பாரத பிரதமர்கள் 137வது மனதின் குரல் நிகழ்ச்சியில், அதாவது கடந்த ஆகஸ்ட் 30 ஒலிபரப்பான அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக பலனடைந்திருக்கக்கூடிய பெண்களை பற்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் பற்றியும் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளில் சுமார் 46% பேர் பெண்களும், நாடு முழுவதும் சுமார் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக தங்களுடைய சிறு தொழில்களை முன்னேற்றி வருவதாகவும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பதிவு செஞ்சிருந்தார். காய்கறி, பழங்கள், தேநீர், பூக்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய பல பெண்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இந்த முதலீடு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில். அந்த முதலீட்டுக்கான ஒரு ஆதாரமாக, முதலீட்டுக்கான ஒரு உதவியாக இந்த கடனுதவி திட்டம் இருக்கிறத மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டம் அந்த தடைகள், அவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்து, ஃபினான்ஷியலாக இருந்த தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்து ஒரு முறையான நிதி அமைப்பின் மூலம் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி தந்திருக்கிறதா பெருமிதமாக பதிவு பண்ணியிருந்தார். பாபிதா சர்மாவுடைய வெற்றி கதையை பற்றியும் தன்னுடைய உரையில் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். உத்தரப்பிரதேசத்தினுடைய காசியாபாத்தை சேர்ந்த பாபிதா சர்மா அவர்கள் பூக்கள், மண்விளக்குகள், ஊதுபத்தி, தேங்காய் போன்ற பூஜை பொருட்களை விற்பனை செய்து வந்தார். பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக கிடைத்த நிதியுதவியை பயன்படுத்தி தன்னுடைய விற்பனை பொருட்களுடைய இருப்பை வந்து அதிகரித்தார். படிப்படியாக அவருடைய சின்ன கடை வந்து சாலையோர சின்ன கடை முறையான ஒரு பெரிய கடையாக மாறிச்சு, வளர்ந்தது. சிறிய முதலீட்டு மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை பாபிதா சர்மா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு தொழில் முனைவோருக்கு கிடைக்கக்கூடிய நிதியுதவி எவ்வளவு முக்கியமானது என்பதை வந்து காட்டுது. நம்மளும் நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் நம்முடைய சாலையோரங்களில், நிறைய பாட்டியாக இருக்கட்டும் அல்லது அக்காக்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பூக்கள் தொடுக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளை வச்சு வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு சரியான நிதி ஆதாரம் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு உதவி வாய்ப்பாக இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டம் இருக்குது அப்படின்றத கேட்கும்போது மனதுக்கு நிறைவாக இருக்குல்ல. அதே மாதிரி இன்னொருத்தருடைய வெற்றி கதையும் வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருந்தார். நிங்கம்மாவுடைய நம்பிக்கை கதை. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த டிஎஸ் நிங்கம்மா பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுடைய கதையும் இதற்கு மற்றும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தார். நிங்கம்மாவும் அவருடைய கணவரும் சேர்ந்து இட்லி, தோசை, சாம்பார் போன்ற உணவுகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு உணவகத்தை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. தொழில் வளர தொடங்கிய போது கூடுதல் முதலீடு வந்து தேவைப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. எப்பயுமே வந்து ஒரு சின்ன தொழில் வச்சுட்ருக்கோம், அதை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னும் போது யார் நமக்கு பைசா தருவா, எங்கே போய் நம்ம கடன் வாங்கிறது, இப்படி தேவையில்லாத பல சிந்தனைகள் வந்து மனசில் ஓடும். அந்த கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த ஸ்வநிதி திட்டம் அவங்களுக்கு அமைஞ்சது. நிங்கம்மாவுக்கு இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக உதவியை பெற நிங்கம்மா தனது விற்பனை வண்டியை மேம்படுத்தினார். மூலப்பொருட்களை மொத்தமாக கடையில் வாங்க தொடங்கினார். உணவு பொருட்களுடைய அந்த உணவு பட்டியலுடைய பொருட்களை வந்து புதுசாக சேர்த்தார். சில பல புது உணவு வகைகள்லாம் தன்னுடைய மெனுவில் வந்து ஆட் பண்ணாங்க.

இதனால் வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் இவங்களுடைய கடையை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. வருமானம் அதிகரித்தது. குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை வந்து பன்மடங்கு மேம்பட்டது அப்படின்னே சொல்லலாம். மிக முக்கியமான தனது மூன்று குழந்தைகளுக்கும் சிறந்த கல்வியை வழங்கும் அளவுக்கு குடும்பத்தினுடைய எதிர்காலம் வந்து மேம்படுத்தப்பட்டது. ஒரு பெண்ணுடைய தொழில் வளரும்போது அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலமும் வளர்கிறது அப்படின்றது தான் நிங்கம்மாவுடைய கதையிலிருந்தும் பாபிதா சர்மாவுடைய கதையிலிருந்தும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பெண் கல்வி கற்றால் எப்படி அந்த குடும்பமே வளருமோ அதே மாதிரி ஒரு தொழில் சிறக்க ஆரம்பித்ததுன்னா அந்த குடும்பமே மேம்படும். பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக பார்வையிலும் சரி அந்த குடும்பத்துடைய நிலைமை வந்து மேம்படும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. நேர்களை இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் இருக்காத்திருக்கு. சுஜாதா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் திருமலை படத்துக்காக பாடல். இணைந்திருப்போம். இது கொலைஃபம் ரெயின்போ 103.4 எல்லாமே சமதுள்ளு.

4:24 நிமிடங்களாயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தை பற்றியும் தொழில் முனைவர்களுக்கு சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு என்ன மாதிரியான கடனுதவிகள்லாம் வழங்கப்படுது அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரும். சிறு குறு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வளர்ச்சியில் முக்கிய பங்களிக்கக்கூடியது இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள். இன்றைய காலத்தில் தொழிலுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பலரும் வந்து இப்போல்லாம் வெளியில் போகும்போது பைசா எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு நெசசிட்டியே கிடையாது. எதை எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கையில் வச்சுருப்போம். அதில் கண்டிப்பாக யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும், ஆப்ஸும் இருக்கும். அது மூலமாக நம்ம ஸ்கேன் பண்ணி பல இடத்துல வந்து நம்ம பே பண்ணுறோம். இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டம் தெருவோர வியாபாரிகளுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு ஊக்குவிக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த யூபிஐ பேமெண்ட் மூலமாக பணம் பெறுவது, டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்வது போன்ற நடைமுறைகள் சிறு வியாபாரிகளையும் நவீன பொருளாதாரத்திற்குள்ள ஒரு பகுதியாக மாற்றத்துக்கு பேருதவியாக இருக்குது. மறுசீரமைக்கப்பட்ட திட்டத்தின் கீழே தகுதியான வியாபாரிகளுக்கு யூபிஐ இணைக்கப்பட்ட ரூபே கிரெடிட் கார்டு மூலமாக கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வரைக்கும் கடனுதவி வசதி வந்து வழங்கப்படுது. இந்த டெக்னாலஜி மூலமாக பண்ணுறதால என்ன ஒரு பெனிஃபிட், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக பணம் வர்றது மூலமாக என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் எந்தளவுக்கு தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கான வருமானம் என்ன அப்படின்றது எல்லாமே வங்கிகளில் பதிவு செய்யப்படும். அது மூலமாக உங்களுக்கு கடன் அப்படின்னு நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில் நடக்குது, இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறதுக்கு கடனுதவி கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு அந்த வங்கி மேலாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் வந்து உதவியாக இருக்கும். நீங்கள் டிஜிட்டலாக டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய வங்கி கணக்கு மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அப்படின்றதான் நம்ம இதில் புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ரூபே கிரெடிட் கார்டு மூலமாக கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வரைக்கும் கடனுதவி வழங்கப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பிஎம் ஸ்வநிதி லோனை பற்றி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்களே, எங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, எங்கே இதுக்கான விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது எல்லாருக்குள்ளேயும் எழக்கூடிய ஒரு காமனான ஒரு டவுட் தான். உள்ளாட்சி அமைப்புகள் டவுன் வெண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். முதல்ல உங்களுடைய நகராட்சி மாநகராட்சி அலுவலகத்தை வந்து போய் அப்ரோச் பண்ணுங்கள். அங்கே உங்களுடைய பெயர், என்ன தெருவில் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க, ஸ்ட்ரீட் வெண்டார் சர்வேயில் உங்களுடைய பெயர் உள்ளதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு தொழில் செய்கிறோம், சில தெருவோரத்தில் வியாபாரம் செய்கிறனாலும் அதுக்கு முறையான அனுமதிகள்லாம் வாங்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் வெண்டிங், ஐடென்டி கார்டு, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் வந்து வாங்கணுமா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல தான் ஒரு தெருவோரத்தில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சி அப்படின்றது தேவையில்லை. முறையான அதிகாரிகள்கிட்ட ஒரு லெட்டர் மாதிரி வாங்கணும் இல்லை, சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கணும் இல்லை, அதெல்லாம் இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. வங்கிகள்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது சிறு வங்கிகள் அப்படின்லாம் அதெல்லாம் சிலது இருக்கும்ல, அங்கே மூலமாகவும் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். ரெகுலராக இருக்கக்கூடிய பேங்க்ஸ்கிட்டையும் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். அருகில்

கூடிய சிஎஸ்சி மையம், காமன் சர்வீஸ் சென்டர், எப்படி சொல்கிறது, பக்கத்து வீட்டு பக்கத்துலேயே இன்டர்நெட் சென்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் கூட நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து அளிக்கலாம். பிஎம் ஸ்வநிதி போர்ட்டல்னே ஒன்று இருக்குது, அந்த போர்ட்டல் பற்றின விவரங்களையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் வெண்டிங், ஸ்ட்ரீட் வெண்டார் ஐடி கார்டு, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், ஆதார் கார்டு, வங்கி சேமிப்பு புத்தகம், அதே மாதிரி வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட யூபிஐ ஐடி, தேவையான கேஒய்சி ஆவணங்கள், கேஒய்சி ஆவணங்கள்லாம் உங்களுடைய அடையாளத்தை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்கள், முகவரி சான்று, இதெல்லாம் தான். சில சந்தர்ப்பங்களில் பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, அதே மாதிரி இன்னும் சில இதர ஆவணங்கள்லாமும் கேட்கப்படுது. அதெல்லாம் நீங்கள் நேராக போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் வெண்டிங் அல்லது ஐடி கார்டு இல்லைன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழும். வியாபாரிகள் வந்து சர்வேயில் இடம்பெறவில்லை என்றால் உங்களுக்கு வந்து அந்த கார்டு கிடச்சிருக்காமல் போயிருக்கும். அதனால் இந்த இடத்துல தான் தொழில் செய்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு ஆவணத்தையும் கையில் வந்து எடுத்துகிட்டு போனோம். இப்படி அப்ரோச் பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, உள்ளூர் விசாரணையின் மூலம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னார் இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறாங்களா, தெருவோரத்தில் வியாபாரம் பண்ணுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கான கடனுதவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது அமையும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த பிஎம் ஸ்வநிதி பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எந்த போர்ட்டலில் வந்து எந்த ஒரு வெப்சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு அந்த வெப்சைட் பேரை சொல்கிறேன். பிஎம் SVANIDHI .MOHUA.GOV.IN. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், பிஎம் SVANIDHI .MOHUA.GOV.IN. இந்த ஒரு வெப்சைட்டு போனீங்கன்னா இந்த பிஎம் ஸ்வநிதி பற்றின முழு விவரங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அங்கே நீங்கள் போய் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாயிண்ட்டு தான், மறுசீரமைக்கப்பட்ட இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டத்தினுடைய கடன் கட்டங்கள், முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு 15,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கடன் தவணையாக ஒரு 25,000 கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முறையான கடனை செலுத்த போகிறா இருந்தீங்கன்னா 50,000 வரை வரைக்கும் உங்களுக்கான ஒரு கடன் பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நேர்களை இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தமிழ் படத்திலிருந்து வர காத்திருக்கு. இணைந்திருப்போம் இது உங்கள் FM 103.4.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 பிஎம் ஸ்வநிதி திட்டத்தை பற்றியும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னப்பெற திட்டங்களை பற்றியும் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி பேசும்போது பிஎம் ஸ்வநிதி திட்டத்தை பற்றி பேசியிருந்தோம். எங்கே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ற வெப்சைட் பற்றியும் சொல்லியிருந்தேன். இன்னும் சில முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய அந்த மீடியம் ஸ்கேல் லெவலில் வந்து தொழில் பண்ணக்கூடியவங்க, தெருவோர வியாபாரிகளை தாண்டி நாட்டினுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து ஏராளமாக இருக்குல்ல, அதுவும் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கிய ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்துட்ருக்காங்க. பல பேருக்கு வேலைவாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு இடமாக இந்த எம்எஸ்எம்இ இருக்குது. சிறிய உற்பத்தி நிறுவனங்கள், உணவு பதப்படுத்தும் தொழில்கள், ஆடை மற்றும் நெசவு நிறுவனங்கள், பொறியியல் நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் என எல்லா துறைகளிலும் இந்த எம்எஸ்எம்இகளுடைய பங்களிப்பு வந்து இருக்க தான் செய்யுது. இந்த தொழிலுக்கு முதலீடு கிடைப்பதை எளிதாக்க மத்திய அரசு பல திட்டங்களை வந்து வச்சுருக்காங்க, செயல்படுத்திகிட்ருக்காங்க. பிரதமருடைய வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம், பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் PMEGP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம், இது வந்து புதிய குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. 19 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தகுதியினுடைய அடிப்படையில் புதிய தொழில் தொடங்க இந்த திட்டத்தின் மூலமாக வங்கி மற்றும் வங்கி சார்ந்த அமைப்புகள்கிட்டருந்து நீங்கள் வந்து அரசினுடைய மானியம் பெற்று தொழிலை தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. உற்பத்தி துறையில் திட்ட செலவு கிட்டத்தட்ட 25 லட்சம் வரையிலும், வணிகம் மற்றும் சேவைத்துறையில் ₹10 லட்சம் வரையிலும் PMEGP அதாவது பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டத்தில் வந்து நீங்கள் ஆதரவு பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் வெறும் ஒருவருக்கு மட்டும் தொழில் உருவாகிறது மட்டும் இல்லாமல்

ஒருத்தருக்கு தொழில் உருவானால் அவர் சார்ந்து பல வேலை வாய்ப்புகள் உருவாகும்ன்ற நம்பிக்கையில் இந்த ஒரு திட்டத்தை வந்து அரசாங்கம் முன்னெடுத்திருக்காங்க. அடுத்ததாக பலரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய மற்றும் ஒரு திட்டம், பிஎம் முத்ரா ஸ்கீம், பிரதமருடைய முத்ரா திட்டம். சிறு தொழில் முனைவோருக்கு மிகவும் அறிமுகமான ஒரு திட்டம் இந்த பிஎம் முத்ரா யோஜனா. 2015 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் சிறு குறு நிறுவனங்களுக்கு பிணை இல்லாத ஒரு கடன் வந்து வழங்கப்படுகிறது. இதில் வந்து மொத்தம் நான்கு விதமான ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. சிசு அப்படின்னு ஒரு கேட்டகரியில் ₹50,000 வரைக்கும், கிஷோருன்ற கேட்டகரியில் 50,000 முதல் 5 லட்சம் வரைக்கும், தருண்ற கேட்டகரியில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும், தருண் ப்ளஸ் திட்டத்தில் 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு கடன் வசதி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தருண் பிரிவில் ஏற்கனவே கடன் பிரிவு பெற்று முறையாக வங்கிகளுக்கு செலுத்தக்கூடிய பட்சத்தில் தருண் ப்ளஸ் பிரிவில் வந்து கடன் உதவி கிடைக்குது. அதாவது பேசிக்காக புரிஞ்சுக்கொள்ளக்கூடியது என்னென்னா, நீங்கள் ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு வகையில் வந்து கடன் வாங்குறீங்கன்னா, அந்த கடனை முறையான காலகட்டத்துக்குள்ளே திருப்பி செலுத்துகிற பட்சத்தில் அடுத்த பிளானில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கடன் உதவி கொடுக்கலாமோ அதை பரிசீலனை பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அரசாங்கம் தராங்க. அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ஒரு கடன்றது கூடவே சேர்ந்து பக்கத்தில் இருக்க வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். கடன் உதவி, அந்த கடன் மூலமாக ஒரு உதவி கொடுக்குறாங்க, அதை நம்ம சரியாக திருப்பி கட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா CGTMSE, பிணையில்லா கடனுக்கு ஆதரவு. பல சிறு தொழில் முனைவோருக்கு வங்கி கடன் பெறும்போது மிகப்பெரிய சவால் இந்த பிணையம் கொடுக்கறது தான், ஷூரிட்டி. இதற்கு உதவுவது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், அதை தான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறாங்க CGTMSE. இந்த திட்டத்தின் கீழே வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் குறு மற்றும் சிறு தொழில்களுக்கு பிணையில்லாத கடன் வழங்குவதற்கு அரசினுடைய கடன் உத்தரவாத ஆதரவு கிடைக்கிறது. இதன் மூலம் தொழில் முனைவோருக்கு என்னிடம் சுத்தி இல்லையே, நான் என்ன பண்ணுறது, தொழிலே தொடங்க முடியாதா அப்படின்ற எண்ணத்தெல்லாம் போக்கி கண்டிப்பாக உங்களாலையும் தொழில் தொடங்க முடியும், மற்றவங்களுக்கு வேலைவாய்ப்பும் கொடுக்க முடியும், பொருளாதார ரீதியாக நீங்கள் மேம்பட்டு இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு பங்களிப்பையும் தர முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த CGTMSE அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்குது. அதே மாதிரி மற்றொரு திட்டம் ஸ்டாண்டப் இந்தியா. பெண்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக வந்து இருக்குது. பெண்கள் மற்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் முனைவோரை உருவாக்கக்கூடிய வகையில் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் மூலம் பல்வேறு விதமான உதவிகள் வந்து கொடுக்கப்படுகிறது. இதன் கீழ்த்தகுதியாக பேசிக் தகுதி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, யார் யாரெல்லாம் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கான அந்த ஒரு தகுதி இருக்கா, பொருளாதார ரீதியாக அவங்களால் வந்து இந்த தொழிலை மேம்படுத்திட்டு நடத்த முடியுமா அப்படின்ற பல்வேறு விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ₹10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கடனுதவி வழங்கப்படுகிறது இந்த ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தின் மூலமாக. உற்பத்தி, சேவை, வணிகம் மற்றும் விவசாயத்தினுடைய தொடர்புடைய சில செயல்பாடுகளில் புதிய தொழில் தொடங்க இந்த திட்டம் வந்து உதவுகிறது. எந்தெந்த பகுதியின்னு பார்த்துக்கோங்க, உற்பத்தி, சேவை, வணிகம் மற்றும் விவசாயத்தினுடன் தொடர்புடைய சில செயல்பாடுகளில் இந்த திட்டங்கள் மூலம் தொழில் முனைவோருக்கு நிதி மட்டும் இல்லாமல் என்னாலையும் தொழில் தொடங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இளைஞர்களுக்கும் தொழில் தொடங்க ஆசைப்படுறவங்களுக்கும் கொடுக்குது. ஸ்டாண்டப் இந்தியா மூலமாக மற்றொரு நல்ல விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதிய யோசனைகளுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. இன்றைய இளைஞர்கள் எண்ணிலடங்காத நிறைய யோசனைகளை வந்து, கனவுகளை வந்து சுமந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் வந்து கடனுதவி திட்டங்கள் மூலமாக நம்முடைய மத்திய அரசு கொடுக்குறாங்க. செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, சுகாதாரம், வேளாண்மை போன்ற துறைகளில் நம்முடைய இளைஞர்களுக்கு ஏராளமான யோசனைகள் இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அவங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில், அதை எக்ஸிக்யூட் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக நம்முடைய பொருளாதாரம் மேம்படும்ன்ற நம்பிக்கையோடு பல்வேறு விதமான முயற்சிகளை, ஆதரவு கரத்தை வந்து நீட்டுறாங்க. DPIIT அங்கீகாரம் பெற்ற தகுதியான ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சீட் ஃபண்ட், ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், கிரெடிட் கேரண்டி போன்ற நிதி ஆதரவு வாய்ப்புகள் வந்து இந்த ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. மேலும் ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் 2.1 திட்டத்தின் கீழே 2026 10,000 கோடி மொத்த நிதி ஒதுக்கிட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 2026 கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி அளவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் ஸ்டார்ட் அப் சூழலுக்கு வென்ச்சர் கேபிட்டல் முதலீட்டை அதிகரிக்கணும் அப்படின்ற முயற்சிகளாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இன்னும் பல திட்டங்கள் பற்றி பேச போகிறோம். அடுத்ததாக பத்ரி படத்திலேருந்து பாடல் இருக்காத்திற்கு இணைந்திருப்போம் நேர்களை. இது உங்கள் FM Rainbow 103.4.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. 3:52 ஆயிட்டு இருக்கு.

எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஒரே ஒரு வெப்சைட்டில் ஜன் சமர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டினுடைய அட்ரஸ் கரெக்டாக சொல்கிறேன், financialservices.gov.in/ஜன் சமர்த் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அரசு அளிக்கக்கூடிய பல்வேறு கடனுதவி திட்டங்கள் பற்றின இன்ஃபர்மேஷனை ஒரே ஒரு வெப்சைட்டில் போகலாம் கூட நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். financialservices.gov.in/ஜன் சமர்த் இந்த ஒரு சைட்டுக்கு போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. தொழில் தரும் உயர்வு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு தொழில் ஒரு தொழிலுக்காக வழங்கப்படக்கூடிய கடன் என்பது வெறும் ஒரு பண உதவி இல்லை. அது ஒரு குடும்பத்திற்கான நம்பிக்கை, ஒரு பெண்ணுக்கான தன்னம்பிக்கை, ஒரு இளைஞருக்கான எதிர்காலம், ஒரு தொழிலாளிக்கு தொழில் முனைவோர் என்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தருது, ஒரு சிறு நிறுவனத்திற்கான ஒரு வளர்ச்சி, ஒரு சமூகத்திற்கு வேலைவாய்ப்பு, ஒரு நாட்டிற்கு பொருளாதார வலிமை கிடைக்குது. பிஎம் ஸ்வநிதி மூலம் தெரு ஓர வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவிலிருந்து முத்ரா மற்றும் பிஎம் இஜிபி மூலம் சிறு குறு தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு வந்து நிதியுதவி கிடைக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி இப்படி பல்வேறு விதமான நிதியுதவிகளை அரசு கொடுத்தாலும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தி அதை திருப்பி கட்டி மேற்கொண்டு தேவையான அளவுக்கு கடன் உதவிகளை வாங்கி ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழிலும் மேம்படும், உங்களுடைய வாழ்க்கையும் மேம்படும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லி நிகழ்ச்சியுடைய நிறைவான ஒரு பாடலாக உல்லாசம் திரைப்படத்திலிருந்து பாடலரை காத்திருக்கு. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி வந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 4 மணி 2 நிமிஷத்துக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.

0: நேரம் 4 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா, எத்தியோப்பியா, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு பசுமை துறைமுகம் விருது உட்பட 2 விருதுகள் கிடைத்துள்ளதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதிச் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 4:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி உங்க கூட பேசியிருக்கிறது நான் உங்கள் ராகுல். எஸ், ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? எஸ், கேம் தான் ஜாலியாக விளையாட போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்ககிட்ட பேச போகிறேன். நீங்கள் பதில் கொடுக்கும்போது பிறமொழியினுடைய கலப்பு இல்லாமல் பதில் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். பார்க்கலாம் நிகழ்ச்சியில் எந்த அளவுக்கு நீங்கள் பிறமொழியுடைய கலப்பு இல்லாமல் கேம் வந்து விளையாடுறீங்க அப்படின்னு. நிகழ்ச்சியுடைய முதல் பாடலை கேட்டு வந்துடலாமா? அதுக்கு முன்னாடி புதுசாக நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசணும்னு ஆசைப்படுவீங்க, அதனால் நம்பர்ஸை சொல்லிடலாம். 0449-298-6038 மற்றும் ஒரு எண் 0449-295-2055-4. ஏற்கனவே காலையிலேயே நான் கால் பண்ணி பேசிட்டோம்பா நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள், அது அடுத்தவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். யாரெல்லாம் பேசாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியுடைய முதல் பாடலை நோக்கி போயிடலாம். மரினா படத்துக்காக பாடலாக காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103.4.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நிகழ்ச்சியுடைய ஆரம்ப பாட்டை ஒரு அசலான பாட்டாக கேட்டு முடித்தோம். 4:09 ஆகிட்டுருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.1 விளையாடிட்டு இருக்கீங்க, ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான். எஸ், அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: ஐயா வணக்கம். ஐயா
1: வாங்க வளத்துடன் கேவி ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டீங்க.
0: ஜெயசீலன் ஐயா, மகிழ்ச்சி உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறதுல. அதாவது தூய தமிழ்ல பிற மொழியினுடைய கலப்பு இல்லாம உரையாடணும்னு சொல்லிருக்கேன். உங்களுடைய பெயர் சொன்னதும் நிகழ்ச்சிக்குள்ள கேமுக்குள்ள உள்ள போயிடுவோம். சரிங்களா? சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு உணவு நான் என்ன சொல்லுவீங்க? ஏன் ஐயா இட்லி ரொம்ப பிடிக்கும்?
1: அது வந்து ஆவியில் உணவு.
0: ஆவியா? ஆ ஓகே ஓகே.
1: என்னென்ன
0: பாடலாம் சார் எடுப்பீங்க? எல்லாமே தூய தமிழ்லயே பேசுறீங்க. உங்களை வந்து நிகழ்ச்சியில வெற்றியாளர்னே சொல்லிடணும்னு நினைக்கிறேன். தூய தமிழ்ல பேசுறீங்க, வாழ்த்துக்கள் நண்பா.
1: நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.
0: நன்றி. அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: ஹலோ வணக்கம் ஐயா, யாரைங்கிறது பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா?
2: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சிவா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சிவா சார். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா இல்ல ஏற்கனவே பேசிட்டீங்களா?
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கமிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, அ மூமெண்ட் வெர் லீடர்ஸ், இன்னோவேட்டர்ஸ், பிசினஸஸ் அண்ட்

0: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 100.4. அடுத்த நேர இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா, நான் அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன் ஐயா.
0: தேவராஜ் சார்,
1: வணக்கம். சொல்லுங்க சார்,
0: உங்ககிட்ட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறனோ?
1: ஆமா, நான் உங்ககிட்ட அவ்வளவா பேசல சார். இதான் ஃபர்ஸ்ட். ரெண்டு நாளுக்கு முன்னதான் நான் வந்தேன், இப்பதான் வந்திருக்கேன் நான்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில எப்ப சார் கேமுக்குள்ள போவோம்னு சொன்னேன்?
1: என்ன
0: பண்றீங்க? ஓகே சார், அரசு ஊழியர்னா என்ன மாதிரியான ஒரு துறையில இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் நம்ம செக்ரட்டரியட்ல வந்து ஓட்டுநராக இருக்கிறேன். ஓட்டுநரா?
0: செக்ரட்டரியட்ன்றது தமிழா சார்?
1: தலைமைச் செயலகம்.
0: ரைட் நண்பா, நல்லா கேம்லயா, நீங்க வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஓகே, அடுத்த ஒரு நேருக்கு போயிடலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம் ராகுல் சார்.
0: மாலை வணக்கம் ராகுல் சார்னு சொல்றது யார் சார்?
2: வணக்கம் வணக்கம், ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: வெங்கட், அது என்ன பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்டே இருக்கு சார்.
2: என்ன
0: படம் சொல்லுவீங்க?
2: அதிகமாக சொல்ல
0: மாட்டேன்.
2: பொழுதுபோக்கு
0: ஆர்வம் போர் அடிச்சா என்ன பண்ணுவீங்க?
2: புத்தகம் வாசிப்பேன்,
0: தொலைக்காட்சி
2: பார்ப்பேன்.
0: எந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா பிடிக்கும் நம்ம ரேடியோல வர ப்ரோக்ராம்?
2: உங்களது தொகுத்து அளிக்கிற மார்னிங், சாரி காலையில் குரல முதல் முதல் 11 மணி வரைக்கும்
3: கலைசாமி
0: சார்,
3: சொல்லுங்க.
0: எந்த ஆர்ட் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கலைசாமின்னு வச்சிருக்காங்க பேரு, எந்த கலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: அப்படியெல்லாம் இல்லை.
0: எப்படிலாம் சார் இல்லை?
3: அவர்கள் வைத்த பெயர்.
0: சரிங்க சார், கலைசாமின்றது பிடிச்சிருக்குன்றீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலை என்ன?
3: எனக்கு பிடிச்ச கலை, இந்த கலை என்று சொல்லுவது உங்களுக்கு சொல்லுவதற்கு
0: பேசறதுக்கு ரொம்ப டஃபா இருக்கோ? இந்த மாதிரிலாம் ஏடா விடுமா கேள்வி கேட்டா?
3: இல்லை இல்லை.
0: எப்படி இல்லை சார்? ஈஸியா கேக்குறனா கஷ்டமா கேக்குறனா?
3: ஈஸியாவா கேக்குறீங்க.
0: அவுட் ஆயிட்டீங்க பாத்தீங்களா?
3: ஓ, அது வேறயா.
0: நன்றி கலைசாமி, நல்லா இல்லையா நீங்க கேம்? அந்த சிரிப்புக்காக தான் சார் எவ்வளவு கேள்வி வேணாலும் தாங்களா சார், ஆனா கடைசியா அந்த சிரிப்பு சிரிச்சீங்க பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
4: பின்னாடி
0: குயில் எல்லாம் கூவுது?
4: இல்ல இல்ல, குயில் இல்ல, என்னோட செட்ல சின்ன செட் இல்ல, அதுல வச்சு கேட்டு
0: நின்றுக்கிறேன்.
4: அந்த வேலை வந்த உங்களுடைய குரல் கேட்டவொன்னே உங்களை பேசணும்.
0: ஏழு கிணறு தேவா சார்?

0: ப்ரோக்ராம் கவனிச்சிங்களா? செட்டுன்றீங்க,
1: ஆரம்பிக்கலாம்.
0: இல்ல செட்டுன்றீங்க இங்கிலீஷ் வார்த்தையா பயன்படுத்துறீங்க?
1: இல்ல சார், சும்மா ஸ்டார்ட். நீங்க தான் ரெடின்னீங்களே, அதனால
0: ரெடிலாம் சொல்ல மாட்டாய். ரெடின்னு சொல்லுவனா என்ன சொல்லுவ?
1: தயாரா அப்படின்னு கேட்ப.
0: தயாரான்னு கேட்பேன். சரி சார், நீங்க என்ன எப்படி போகுது போச்சு இன்னைக்கு?
1: தொழிற்சாலைக்கு
0: சிரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, மற்றவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கான ஒரு இடம் இருக்கான்னா ரொம்ப சந்தேகம் தான். அதை வந்து நம்ம எஃப்எம் ரெயின்போ கொடுக்குது. நீங்க தாராளமா உங்களுடைய நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாலியா விளையாடலாம். ஆர்ஜிஎஸ் கிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணலாம் ஒரு ஷோஸ் வழியா. அடுத்த நீர் இணைப்பர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: தமிழ் ஏந்தி சார்,
2: குறைத்து விட்டேன்.
0: என்னது சார் குறைச்சிட்டீங்க?
2: வானொலியோட இதுவை, சத்தத்தை.
0: சத்தத்தை இதுவை? நீங்க இதுவைனா ஏதா இருக்கா?
2: புரியவில்லை.
0: புரியவில்லையா சார்? ஏன் சார் புரியல? சவுண்ட் ஏதாவது கேக்குதா இல்லையா? நான் பேசுறது
2: நீங்க பேசுறது குறைவாக கேட்கிறது.
0: குறைவாக கேட்கிறதா? திருத்த நீங்க வந்து பேசுறா?
2: சொல்றேன்.
0: வெரி குட் சார், நல்லா இல்லையா? நீங்க வாழ்த்துக்கள். ஓகே, நேரிலே ஒரு சின்ன இடைவேளை, இடைவேளைக்கு அப்புறமா பாட்டு கேட்க போறோம். இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க ரமேஷ் சம்பந்தூள்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
4: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
6: Mm-hmm.

0: என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
0: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
0: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Panchabhoodangal Satchiya நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. 4:32 ஆகிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4. நல்ல ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி, சூப்பரான பாட்டும் கேட்குறோம். அதே நேரத்தில் நேர்களிடையும் ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம் கலா, வணக்கம்மா.
4: ஆமா சார்,
3: நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
4: மாத்தி வச்சானே
3: இல்லையே?
4: சொல்லுங்க.
3: என்ன சொல்லிருக்கோம்னா, உங்களுடைய பெயர் சொன்ன உடனே நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். பிற மொழியுடைய கலப்பு இல்லாம நான் பேசக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும். ஏன் இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க ப்ரோக்ராமுக்கு? எப்பயும் சீக்கிரமா கால் பண்ணுவீங்கல்ல?
4: வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? போக முடியல வேலைக்கு, வீட்டுல இருந்துச்சு.
3: ரிப்பேர் ஆயிடுச்சா? ரிப்பேர் தமிழா?
4: பசங்க அக்கா பசங்க வருவாங்க, கூப்பிட்டு வரணும்.
3: இல்ல இல்ல, ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்களே ரிப்பேர் வந்து தமிழ் வார்த்தையா?

0: ஆங்கில வார்த்தைல. ரைட், ஓகே, நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்கிறது சார்? நாகராஜன் சார். என்ன சார் உங்களுடைய வாய்ஸ் எனக்கு நாலு வாட்டி கேக்குது சார். எங்க இருந்து வந்துட்டீங்க? எங்க இருந்து
1: சொல்லுங்க சார்.
0: சரிங்க சார், நாகராஜன் சார்.
1: சொல்லுங்க சார்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம்னா என்ன ஐஸ்கிரீம் சொல்லுவீங்க? என்ன ஃப்ளேவர்?
1: எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து வெண்ணிலா.
0: வெண்ணிலா ஐஸ்கிரீம் சொல்றீங்களா? ஐஸ்கிரீம் தமிழா?
1: வெண்ணிலா
0: இல்ல, ஐஸ்கிரீம் தமிழான்னு கேட்டேன்.
1: வெண்ணிலாங்கிறது தமிழ் தானே சார்?
0: ஐஸ்கிரீம், எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே, சொன்னதே ரிப்பீட் பண்ணி சொல்றீங்களே. ஐஸ்கிரீம்
1: சொன்னீங்க
0: நண்பா, கரெக்டா தான்
1: கவனிச்சேன்.
0: எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சொல்லிட்டு சொன்னீங்க, பரவாயில்ல நண்பா, நல்லா விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த வாட்டி நம்ம தெளிவா நம்ம விளையாடிடலாம். ஓகே, உங்களுக்கும் குழப்பம் வேணாம், எனக்கும் குழப்பம் வேணாம், கரெக்டா விளையாடுறோம். அடுத்த நேர இணைப்புல வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: சூப்பர் தமிழான்னு
0: கேட்டேன். இல்ல சார், நன்றி சார். இன்னும் தூங்கி ஏந்து இப்பதான் இருக்கீங்க போல இருக்கு. நல்லா தெளிவாயிட்டு ஒரு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் கேம் குள்ள வாங்க. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிற மொழியினுடைய கலப்பு இல்லாம தூய தமிழ்ல உரையாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய பெயர் சொன்ன உடனே நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த நேர இணைப்புல இருக்காரு. வணக்கம்
3: சார்.
0: வணக்கம்.
3: திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், நாயன்மலை கூட்டோட்டு காரப்பள்ளம் கிராமம்.
0: சரி சார், கிராமத்து பேர்லாம் சொல்லிட்டீங்க பாசத்தால. உங்க பேர் என்ன?
3: ஏழுமலை.
0: ஏழுமலை சார்,
3: மவுண்ட் டெய்லர்
0: சார். சரி சார்,
3: சொல்லுங்க.
0: நீங்க இந்த கை இந்த தையல் தொழில் வந்து எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
3: என்ன சார்?
0: இந்த டெய்லரா இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, எவ்வளவு வருஷமா இந்த டெய்லரிங் பண்றீங்க?
3: டெய்லரா? ஆ, 26 இல்லை 30 வருஷமா செய்கிறேன் சார்.
0: 30 வருஷமா பண்ணுறீங்க. அதிகமாக எந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும்?
3: ஸ்கூல் யூனிஃபார்ம், அதாவது வந்து பள்ளி சீருடை.
0: ஸ்கூல் யூனிஃபார்ம் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சா சொல்லிட்டீங்க. நன்றி ஏழுமலை சார், நல்லா இல்லையா? நீங்கள் வாழ்த்துக்கள். ஒரு பாடலுக்கு போயிட்டு வந்துடலாம். காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து ஆண்டனி தாசன் அண்ட் அனிருத் ரவிச்சந்திரோடைய வாய்ஸ்ல பாடல காத்திருக்கு. நீங்களும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கணும். 044-2986-0038 மற்றும் 044-2952-5554.

0: எஃப்எம் 104.4 இங்க எல்லாமே தூரம்.
1: Journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi, from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Rainbow FM.
3: Fun பண்ணலாமா நீங்க கேட்டிட்டு இருக்கீங்க. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லமா இருக்கேன்.
3: உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா?
4: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சிவசுப்ரமணியன்.
3: குத்தாலம் சிவசுப்ரமணியன்.
4: ஆமாம்.
3: ஓகே சார். ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா காலையிலிருந்து?
4: இப்பதான் சார் கேட்கறேன்.
3: இப்பதான் கேக்குறீங்களா? என்ன ரொம்ப சோர்வா இருக்கீங்க, போர் அடிக்குதோ?
4: பிறமொழி
3: கலப்பு இல்லாம பரவாயில்ல. நீங்க என்னென்ன தலைப்பு தரலாம் கூட தூய தமிழ்லயே பேசிட்டு தான் இருக்கீங்க. பிறமொழியினுடைய கலப்பு இல்லாம தமிழ்லயே உரையாடணும்.
4: எனக்கு பிடிச்ச விளையாட்டு கபடி.
3: கபடி. ஓகே. சின்ன வயசுல நிறைய விளையாடி இருக்கீங்களா? சின்ன வயசுல நிறைய விளையாடி இருக்கீங்களா சார் இந்த விளையாட்டு?
4: சின்ன வயசுல விளையாடி இருக்கேன் சார்.
3: ஓகே. இந்த

0: கேமை பற்றி எனக்கு சொல்கிறீங்களா? எனக்கு கபடிலாம் விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறந்து போச்சு. எப்படி விளையாடுவாங்க?
1: வாலிபால்
0: இல்லை இல்லை, கபடி எப்படி விளையாடுவாங்கன்னு கேட்டேன்.
1: கபடியா?
0: ஆ, கேம் பற்றி சொல்லுங்கள், ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு.
1: கபடி வந்து மணல் ஆற்று மணல் விளையாடுவோம். ஒரு பத்து பேர் பத்து பேர் நீங்கள் விளையாடுவோம். அதை ஜெயிச்சு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்போம்.
0: ப்ரைஸ் தமிழா சார்?
1: சாரி சார்,
0: பார்த்தீங்களா எப்படி அரவாச்சிட்டேன். நன்றி நண்பா, இந்த மாதிரி சிரிச்சினே எப்பயுமே மகிழ்ச்சியா இருங்க, நல்லா இருக்கு.
1: நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சுப்ரமணியன் சார். அடுத்த ஒரு நேர்காய் கொடுத்துலாம். வணக்கம.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்படி அடுத்த வள்ளிப்பட்டுல இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: வள்ளிப்பட்டு சரவணன் சார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேங்க ஐயா.
0: ஓகே, என்ன கடை தத்துறதா சொன்னீங்க?
2: நான் பேசும் போதே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி ஐயா, நிகழ்ச்சியில் போயிட்டீங்களா இல்லையா?
0: இல்ல இல்ல, சரவணன் சொன்ன பிறகு சூப்பர் இன்ட்டீங்க, அதையும் கவனிச்சேன். என்ன கடை நடத்துறீங்கன்னு கேட்டேன்.
2: நான் சார் மிதிவண்டி நிலையம்.
0: அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது? சைக்கிள் கடை. நீங்க
2: சைக்கிள் கடை சரவணன் சொல்லிட்டேன்.
0: ஆ
2: சரிங்க ஐயா,
0: நன்றி நண்பா, நல்லா முயற்சி பண்ணீங்க.
2: ஓகேங்க,
0: சூப்பர். வந்தாரு, பாசிட்டிவா எடுத்துட்டாரு பாத்தீங்களா. இந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் நிறைய பேர்கிட்ட வந்து தேவைப்படுது. சில நேரங்களில் அச்சோ நம்ம என்ன பேர் சொல்லும் போது என்ன சொன்னோம், ஏன் அவுட் பண்ணாரு அப்படின்லாம் நினைக்க பரவாயில்லப்பா ஐயா, பரவாயில்ல, நிகழ்ச்சிக்குள்ள வந்தா அதுவே போதும் எனக்கு அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு நண்பர். அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாரு கருது?
3: இருட்டூர் பத்மாவதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா.
3: ராகுல் சாருக்கு ரெண்டு வணக்கம்.
0: ஏ
3: ஒண்ணுதான் அடிக்கடி பேச முடியல, ஒரு நாளுக்கு ஒரே வண்டிதான் வருதாக்குது. அதுக்காக தான் ஒரு வணக்கம் இன்னைக்குன்னா ஒன்னும், அப்புறம் வந்து என்ன, அப்புறம் ஒரு வணக்கம், ரெண்டு வணக்கம்,
0: ரெண்டு வணக்கம். திங்கக்கிழமை மறுபடியும் ஒரு அப்ப பாத்துக்கலாம். சரி, விநாயகர் சதுர்த்தி எல்லாம் தயாராயிட்டீங்களா?
3: பண்டிகை
0: காலங்கள் அதுவும் குறிப்பா விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வருது, என்னென்னலாம் பண்ணுவீங்க வீட்டுல?
3: நாங்கள் வந்து விநாயகர் விநாயகர் நாங்க வந்து விநாயகருக்கு கொழுக்கொடி எல்லாம் சுட்டு வச்சு படைப்போம். அப்புறம்
0: ஸ்வீட்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டீங்களா?
3: இது இங்கிலீஷ் வார்த்தை வந்துருமே.
0: உஷாரா இருக்கீங்க, ஆனா கஷ்டமா இருக்குல்ல.
3: இது நாங்க வந்து இந்த கேசரி கிண்டி வச்சு படைப்போம்.
0: சரிம்மா, நல்லா இல்லையான்னு நீங்க வாழ்த்துக்கள், அடுத்து ஒரு பாட்டுக்கு போயிடலாம்.
3: நன்றி.
0: ஓகே நேர்களே, திருவற்றி பத்மாவதி வந்தாங்க, கேம் நல்லா விளையாடினாங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சார்லி சாப்ளின் படத்துக்காக அவரை காத்திருக்கு, இணைந்திருப்போம் நேர்களே.
4: போகுதுண்டா, நிறுத்து. வாழ எப்படி இருப்பா?

ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு விடைபெற வேண்டிய தருணம் வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக கோவை பிரதர்ஸ் படத்துலேருந்து பாட்டு வருது. மற்றும் ஒரு நல்ல நாளில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருப்போம் நேர்களே.

0: நேரம் 5 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா சார்பில் முன்மொழிந்த பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் தெரிவித்துள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:03 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்ட என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ், சண்டே ஈவினிங் எல்லாரும் வீக்கெண்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் அவர் இருக்க போகுது. ஸோ சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் நமக்கு லீவ் கிடைச்சிருக்கு. ஸோ இட்ஸ் லாங் வீக்கெண்ட். ஸோ அந்த சந்தோஷத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இப்போ தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து வீட்டு கிளம்பி போயிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய வீட்லேயும் வீடு அளவுக்கு கூட நம்ம போக வேண்டாம், நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு பொருள் நம்ம வந்து வச்சுருப்போம். அது எப்போ வாங்கணும் எதுக்கு வாங்கணும்னே தெரியாது, ஆனால் வாங்கி அந்த பொருளை வச்சுருப்போம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொருளை நம்ம வந்து யூஸும் பண்ண மாட்டோம், தூக்கியும் போட மாட்டோம். ஆனால் அந்த பொருளை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒன்று மட்டும் தோணும், இந்த பொருள் நான் எதுக்காக வாங்கினேன்னே தெரியலையே, எப்போ வாங்கினேன் தெரியலையே, ஆனால் இப்போ வரைக்கும் நான் வச்சிருக்கேன், ஆனால் இதுவும் நான் யூஸே பண்ணுறது இல்லை, ஆனால் தூக்கி போடுறதும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பொருள் எந்த பொருள் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். ஓகே, ஸோ ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வச்சு அது எதுக்காக வாங்கணும்னே தெரியாமல் அது யூஸும் பண்ணாமல் ஒரு பொருள் இருக்கும்ல, அந்த பொருள் எந்த பொருள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கால் பண்ணுங்கள் 298-60-0038 அல்லது 295-2-055-54. எஸ், ஸோ இந்த நம்பரில் எந்த நம்பருக்கு உங்களுக்கு கிளைன் கிடைக்குதோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் மே மாதம் படத்துலேருந்து சூப்பராக உங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துகிட்டே இருக்குது. எஸ், ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமுதோடு.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:10 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடே கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்கேன், இது எதுக்கு வாங்கினேன்னே தெரியல, ஆனா இதை நான் எதுக்குமே யூஸ் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பொருள் எந்த பொருள் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம். பட்டாவிராம் கலையரிசி பேசுறேன்.
0: சாரி சார், திரும்ப சொல்லுங்க.
1: பட்டாவிராம் சாவடி பக்கம், பட்டாவிராம் கலையரிசி.
0: உங்க பேரு?
1: பட்டாவிராம் கலையரிசி ஐயா.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்க ஐயா. 60 வருஷம் நேர் ஐயா, உங்க நேர்ல கேட்டுட்டேதா இருக்கோம்.
0: சிறப்பு, நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
1: அது நல்லா இருக்கேன். அது எனக்கு நீங்க சொன்ன டாபிக் பிரகாரம் பார்த்தோம்னா, டெய்லரிங் மிஷின் வாங்கின ஐயா, ரொம்ப ஆசையா.
0: சரி,
1: அது 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. நாங்க லெட்டர் இதா வீட்டுல இருந்து வர வச்சோம், சூளை மட்டில இருந்து வெரிட் மிஷின். அது கத்துக்கலான்னு ஒரு 6 மாசம் போனோம் ஐயா கிளாஸ்க்கு. 2nd மாடி ஏறி டெய்லரிங் கிளாஸ் கட்டிட்டு
0: முயற்சி போட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யலாமே. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ
2: நல்லா
0: இருக்கேன்.
2: வாய்ஸ் சூப்பர்.
0: நன்றி, தேங்க்யூ சோ மச். நன்றி. எஸ் சார், சொல்லுங்க.
2: அப்ப ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, ஆல்வின் வாட்ச் சார், ரிட்டையர்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அவரு உடனே இறந்துட்டாரு ஆக்சிடென்ட்ல திடீர்னு.
0: ஓகே,
2: அந்த வாட்ச் இன்னும் வச்சிருக்கோம் சார், கட்டல, பாத்து பாத்து வச்சிருக்கோம் சார்.
0: ஓகே, இல்ல அது வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கீங்களா? இல்லனா
2: பயன்படுத்த வேணாம் வச்சிருக்கோம்.
0: அப்பாவோட நினைவா வச்சிருக்கீங்க?
2: ஆமா.
0: சிறப்பு. ஓகே சார், நன்றி, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ ஹலோ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: எம்கேபி நகர்ல இருந்து போஜராஜன் பேசுறேன். வணக்கம் ஐயா.
0: போஜராஜன், வித்தியாசமான பேர், எப்படி இருக்கீங்க?
3: ஏதோ உயிர கையில புஷின படுத்து உங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுருக்கேன்.
0: ஏன் அப்படி சொல்றீங்க? ஹாப்பியா பேசலாமே.
3: முடியலையா, ரொம்ப உடம்புல நோயெல்லாம் வச்சிருந்தேன், அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: எல்லாருக்கும்

0: வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு கட்டத்தில்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்க வயதிற்கு ஏற்ப, அவங்கவுங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ப ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதையும் தாண்டி நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். மேபி உங்களுக்கு தோணலாம் இவன் எங்க உட்காந்து இப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி, பட் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று வரதான் போகுது, போகுதான் போகுது. ஸோ அது அப்படியே கடந்து போக வேண்டியதானே இல்லையா? சரி, ஓகே, சிறப்பு. சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்கேன், ஆனால் நான் யூஸே பண்ணுறதில்ல, எதுக்கு வாங்கினேனே தெரில அப்படின்ற மாதிரி ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்களா?
1: வாங்கவும் இல்லை, யூஸ் பண்ணதும் கிடையாது, இருப்பும் கிடையாது, எதுவும் அந்த மாதிரி இல்லையா?
0: சரி, சூப்பர், ஓகே, என்ஜாய் பண்ணுங்க நிகழ்ச்சியை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங், நன்றி. எஸ், இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொருள், இந்த பொருள் நான் வந்து நான் வாங்கினேன், எப்போ வாங்கினேன்னு தெரில, எதுக்கு வாங்கினேன்னு தெரில, இப்போ வரைக்கும் தான் நான் யூஸே பண்ணுறதுல, சும்மா தான் வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 298600038 அல்லது 2952050454. எனக்கு கால் பண்ணலாம் டைம் இல்லை, நான் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஃபேஸ்புக்கில் எஃப்எம் ரெயின்போ பேஜில் எஸ் நான் போஸ்ட் போட்டிருக்கேன், கீழே நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். நிகழ்ச்சி வளர்த்த பாடல் எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னா இமைக்கால் நொடிகள் படத்திலிருந்து சூப்பரான சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இது எல்லாம் எப்போவுமே சமதோடு.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரி 5:21 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடையில் என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு பொருள் நான் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன், எதுக்கு வாங்கினு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்றதுல அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அந்த பொருள் எந்த பொருள்? வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம் சார், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம், சடகோபன் வானகரத்துல இருந்து பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கும், தேங்க் யூ சோ மச். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: சார்? நான் வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சார். சோ நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு பொருளை வாங்குன எதுக்கு வாங்குனே தெரியல, நான் யூஸே பண்றதுல அப்படின்னா எந்த பொருளை சொல்லுவீங்க
1: சார்? எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும் சொல்லி. தேவையான பொருளை வாங்கிக்கணும், தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது. அதனால நான் தேவையான பொருள் மட்டும் தான் வாங்குவேன். எனக்கு உபயோகப்பட்ட மாதிரி இருக்கிற பொருள் தான் இப்பொருள் நான் வச்சிருக்கேன். தேவையில்லாத பொருள் நான் வச்சுக்கல இப்பொருளையுமே. தேவையில்லாத பொருள் நான் வாங்கவும் இல்லை.
0: ஓகே, இல்ல பட் நம்மளையும் மீறி சில நேரத்துல லைக் ஒரு ஆசைப்பட்டு ஒரு கீ செயினோ ஏதோ ஒன்னு வாங்குவோம், பட் நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருப்போம், அந்த மாதிரி உங்ககிட்ட எதுவுமே இல்லையா?
1: இருக்கு, ஒரு சின்ன சின்ன பொருள் இருக்கும். பேனா வந்து நான் நிறைய வாங்குவேன், பேனா கலெக்ஷன்ஸ் என்கிட்ட வந்து நிறைய இருக்கும். நான் அதை எல்லா டைமும் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போது நான் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதி வாங்குவேன் அந்த பேனாவை, அது அப்படியே பத்திரமா வச்சுப்பேன். நான் ஒரு டைம் எடுத்து யூஸ்
0: பண்ணுவேன். அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்,
0: யாருங்கிறது பேசுறீங்க?
2: நல்லா
0: இருக்கு, உங்க பேர் என்ன சொன்னீங்க?

0: சார்?
1: திண்டுக்கல் மாவட்டம் காவலாவரம் கணேசங்க.
0: கணேசன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
1: ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேங்க.
0: சிறப்புங்க. சோ நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு பொருளை வாங்கினேன், இப்ப வரைக்கும் எதுக்கு வாங்கினே தெரியல, எந்த பொருள் சொல்லுவீங்க?
1: ஒரு மூணு பொருளுங்க. அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா, அந்த முள் வாங்கி கத்தி, நான் ஆடு வச்சிருந்தால வீட்டுல ஆட்டுக்கிட்ட ஒரு நாலஞ்சு இருக்கு, வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஆளு
0: கிடக்கு,
1: எதுக்கு வாங்கணும் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படியே இருக்குது.
0: இன்னொன்னு
1: பாத்தீங்கன்னா, அந்த சாய் கொது சாயில பாத்ரூம்
0: கீச்சைன்
1: நிறைய
0: நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வேட்டைக்காரன் படத்திலிருந்து சூப்பரா வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:31 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டு இருக்கீங்க. எஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டில் வந்து ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கோம். இது எதுக்கு நான் வாங்கினே தெரியல, யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும் இல்லையா? சோ அந்த பொருள் எந்த பொருள்? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க சார்? சிறப்பு. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: அன்பான நண்பருக்கு நீ மாலை வணக்கம். மதுரையிலிருந்து ஆன்சனி.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கு சார். நீ எப்படி சார் இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கேன். தோட்டம் எல்லாம் எப்படி இருக்கு?
2: என்ன மதுரையில நல்ல ஒரு செவிகள் குளிரும் நிகழ்ச்சி கொடுக்குறீங்க. மனம் குளிரவும் உடல் குளிரவும் ஒரு மழை பெஞ்சுட்டு இருக்கு மதுரை மீனாட்சி பட்டணத்துல.
0: சூப்பர் சார். அப்போ உங்க செடிகள் எல்லாம் நல்லா இருக்கு இல்லையா தோட்டத்துல?

0: அதற்கேற்றவாறு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. மறந்து போயிட்டேன்.
1: நீங்க வாங்கி வச்சு பயன்படுத்தாம வச்சிருக்கிற ஒரு பொருள்.
0: ஆக்சுவலி என்ன சார், நிறைய போற இடம்லாம் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல எங்க வீட்டை நிறைய பொருட்கள் திங்ஸ் வாங்கிட்டு வருவான். ஆனா பட் ஒன் திங் என்னன்னா, அந்த போகி பண்டிகைக்கு ஏதாவது திருவிழா காலங்கள் ஒதுங்கி ஒதுங்க வைக்கிறீங்களா? திருவிழா காலங்கள போகி பண்டிகைதான் அந்த பொருளுடைய அருமையை உணரும். அப்படியே மூலையில கிடக்கு, ஐயோ இந்த காசுல எவ்வளவு ரூபா போட்டி வாங்கினா ஏன் இப்படி கிடைக்குது அப்படின்னு பயன்படுத்தாமே வச்சிருப்பான். அந்த தருணங்கள்ல தான் உணர்வான் அந்த காசினுடைய அருமை, அத தெரியவே தெரியாது. ஒதுங்க வைக்கிற பொழுதுதான் அந்த திருவிழா.
1: டாபிக் நீங்க வந்து முழுசா உள் வாங்கல, அப்படியே பேசிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க, எதுவும் தட்டுப்படல. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ஓகே, சோ டாபிக்கை புரிஞ்சுக்கிட்டு டாபிக்கை கேட்டுட்டு லைன்ல வாங்க. நீங்க வீட்டில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணாம எதுக்கு தான் இதை வாங்கினேன்னு தெரியல மாதிரி பொருள் இருக்கு இல்லையா? ஸோ அதை பத்தி நீங்க பேசணும்னா கால் பண்ணுங்க, எல்லாம் ஃபேஸ்புக்ல எஃப்எம் ரெயின்போ பேஜில் ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் சூப்பராக உங்களுக்காக அமரன் படத்தில் வந்துட்டே இருக்கு. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: FMT on Polynomial, and you Ella Messama Dollar. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 5:42 போகுது. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு பொருள் நான் வாங்கி வீட்டில் வச்சிருக்கேன், எதுக்கு வாங்கினே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அது எந்த பொருள்? வணக்கம் ரெயின்போ. அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ. ஹலோ
1: சார், வணக்கம்.
0: வணக்கம், யாருக்கு இருந்து பேசுறீங்க?
1: தொடர்ந்து
0: உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சரி, ஓகே. நீங்க எந்த ஒரு பொருள் வீட்டுல வாங்கி பயன்படுத்தாம அப்படியே வச்சிருக்கீங்க?
1: ஆப்பிள்
0: நிகழ்ச்சி கேட்ட தலைப்பு தெரியாம போகுமா, புதுசா இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.

0: வணக்கம் பிரவீன்போ.
1: வணக்கம் சார், கிரெடிட் கார்டு ராஜேஷ் சார்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா சார். ரொம்ப நாளா பயன்படுத்தாம பொருள் சார் கேக்குறீங்க.
0: ஆமாங்க, சூப்பருங்க, சொல்லுங்க.
1: தூக்கி போட மனசு இல்லாம கிரைண்டர் இருக்கு சார்.
0: கிரைண்டர்? கிரைண்டர் வீட்டுல பயன்படுத்துறது இல்லையா?
1: மாவு ரெடிமேட் வந்து கடையில வாங்கி இட்லி பண்ணிடுறாங்க.
0: ஓகே
1: சார், தெரிக்கிறீங்களா? நல்லா. ஆமா சார், எல்லாமே பண்ணு சோம்பேறி சொல்லல. எல்லாருக்கும் வேலை சரி,
0: காலம் வேகமா ஓடுது, நமக்கும் வேலைகள் நிறைய இருக்கு, கிரைண்டர் பயன்படுத்த டைம் இல்ல.
1: ஆமா சார், மிக்ஸி மட்டும் பயன்படுத்துவாங்க, என்ன சட்னி சாம்பார் இதுக்கெல்லாம் பண்ணும் இல்லையா?
0: ஓகே,
1: தோட்டத்துல
0: செடி வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு மீன் தொட்டியா பயன்படுத்துறது, அந்த மாதிரி நான் பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து நான் வந்து கிரைண்டர் வந்து நான் பூன் தொட்டியா பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றது இப்பதான் கேள்விப்படுறேன். இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சோ நிகழ்ச்சி நடந்த பாடல் வேட்டையாடு விளையாடு படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 5:50 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜி ஹரி. எஸ், இன்னைக்கு நம்ம ஷோல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 48 நம்ம வந்து என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, வீட்டுல இந்த ஒரு பொருளை வாங்கி வச்சா நான் எதுக்கு வாங்கினே தெரியல, இதுக்கும் யூஸ் பண்ணவே இல்லை, ஆனா வீட்டுல அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் ஏதோ ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அந்த பொருள் என்னன்றது நமக்கு ஞாபகமும் இருக்கும், அதான் அதுல ஹைலைட்டு. ஸோ அந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க பயன்படுத்தாம அப்படியே சும்மா வச்சிருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ஸ்ரீஹரி.
0: வணக்கம்
1: ஜெகன், வந்து கலில் அகமத் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க.
1: எனக்கு பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல பதிவு போட்டேன், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என் திருமணத்திற்கு கோட் ஷூட் எடுத்தேன்.
0: சூப்பர், கரெக்டான ஒரு பாயிண்ட் சொல்லுங்க.
1: ஒரே நாள் தான் போட்டேன், ரிலேஷன் மேரேஜ் ஆச்சு, ரெண்டாவது நாள் நான் போனேன், அந்த கோட் போட்டுட்டு போன ஒரு மாதிரியா பாத்தாங்க, எனக்கு ஒரு ஷை. அங்க ஒருத்தன் கேட்டாங்க, நீ மாப்பிள்ளையும் அவரு மாப்பிள்ளையா?
0: திரும்ப ஒரு பயன்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமே வராது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் அது அந்த அளவுக்கு கிராண்டா போட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு தேவையா அப்படின்ற நமக்கு தோண ஆரம்பிச்சிடும்.
1: ஆமா சரி, இப்ப வந்து நான் ரெண்டாவது எனக்கு ரிலேஷனுக்கு மேரேஜ்க்கு நான் போயிட்டு போறேன். ரெண்டாவது ஒரு என்ன சொல்றேன், மேரேஜ் ஆயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ரிலேஷன் மேரேஜ் போயிட்டு போறேன். அங்க போன எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னடா இது ஷையாயிடுச்சு, இன்னும் இது போடவே கூடாது.
0: சூப்பர், நன்றி, தேங்க்யூ சோ மச். நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: ஹலோ.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: வண்டலூர் குளப்பாக்க வெங்கடேஷ் சார்.
0: வெங்கடேஷ் சார், என்ன பண்றீங்க
2: சார்? இதான்
0: கேட்டீங்க சார். சரி ஓகே, விடை சொல்லுங்க. கம் ஆன்.
2: ஒண்ணு இல்ல சார், ஒரு டவர் ஃபேன் வாங்கணும் சார் வீட்டுல.
0: என்ன வாங்குனீங்க?
2: டவர் ஃபேன்.
0: டவர் ஃபேன், ஓகே.
2: ஒரு 6 மாசம் ஓட்டு சார், 3000 கொடுத்தோம், 3000 ரூபாய். அது அப்படியே பெஸ்ட் போட்டு முடிச்சேன் சார்.
0: இல்ல அது வேலை செய்யாம போயிடுச்சா, நீங்க யூஸ் பண்றது நிறுத்திட்டீங்களா?
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறீங்க. 15 நாளைக்கு மேலே நான் பேசி.
0: ஓகே, நன்றி. எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.

0: அரைச்சோம் குளத்தூர்ல எங்க தெருவிலே முனையிலேயே வந்து இந்த மிஷின் மாவு மிஷின் வந்துருச்சு வந்தது. மாவு மிஷின் வந்துருவே என்ன பண்ணி இதுக்கு வேலை இல்லாத போச்சுப்போம். நாங்க இன்னாங்க இதை போய் கழுவணும், திருப்பியும் கழுவி வச்சு திருப்பியும் ஒன்னு போட்டுட்டு திருப்பியும் கழுவணும், கரண்ட் இருக்கணும், எத்தனை பிரச்சனை இருக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துக்கோ ஒரு கிலோ 15 ரூபாய்னா 2 கிலோ எடுத்து போவேன். ஒரு 5 நிமிஷம் வரதுக்கு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல வந்து 30 ரூபாய் 2 கிலோ அரைச்சிட்டு வந்துடுறேன் நான். அதனால சும்மாதான் இருக்கு வந்தது. டில்டிங் வந்து வாங்கியும் பயன் இல்லாத வீட்டுல இருக்கியா வந்து.
1: ஓகே, இல்ல கிரைண்டர் இப்ப இந்த தோசை மாவு மட்டும் இல்லாம இப்ப இந்த வடை கரைக்கிறது அதெல்லாமும் பண்ணுவாங்களா? அதுக்கும் நீங்க அதையும் யூஸ் பண்றது இல்லையா?
0: அதுக்கு இப்ப இல்ல யூஸ் பண்றது கிடையாது. நான்
1: யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, நன்றி. இது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்.
0: நன்றி, நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: ஆவடியில் இருந்து ராணி பேசுறேன்.
1: ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன்.

0: பேசுறீங்க?
1: ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கேன்.
0: சூப்பர், சொல்லுங்க.
1: ரொம்ப நல்லா இருக்குது. என்னது அப்படின்னா, இந்த முறுக்கு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, முறுக்கு
0: பிழியறதா,
1: ஒரு முறுக்கு பிழியறது, அது ஊர்ல இருந்து ரொம்ப அடம்படி வாங்கிட்டு வந்தேன். ஆனா வந்து அதுல நிறைய அச்சு எல்லாம் இருக்கும்ல, மாத்தி மாத்தி. அது வாங்கினதோடு சரி அப்படி இருக்குது, டெய்லி அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது. எதுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா கடையில வாங்கி சாப்பிடலாமே, அப்படியே கலந்துகிட்டே போகுது, அப்படியே உட்காந்துருக்குது. அது என் பையெல்லாம் கேட்கும் போது, அம்மா என்னமா அடம்படி வாங்கினா, அதுல ஏதாவது செய்ய நிறைய இருக்குல்ல, போட்டு செய்ய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா வந்து பாக்குறது ஆனா செய்ய முடியல,
0: செய்ய முடியறது இல்ல. ஆமா, சூப்பர்மா, யதார்த்தத்தை அப்படியே சொல்லிருக்கீங்க. நன்றி, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அண்ட் ஃபேஸ்புக்கில் யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, கோபிகிருஷ்ணன் ரியாத்லேருந்து வேக்யூம் கிளீனர் அப்படின்னு அனுப்பியிருக்காரு, உண்மைதான். அதுக்கப்புறம் மாதவரம்லேருந்து வீரராகவன், ஏண்டா இதை வாங்கணும் அப்படின்ற பொருள் வந்து எதுன்னா என்னுடைய ஹேர் ட்ரையர், வாங்கி அப்படியே சும்மா இருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு யார் சொல்லியிருக்காங்க, ஹேமலதா, மைக்ரோவன் வாங்கினேங்க, இப்போ எதுக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன், அப்படியே இருக்குது, யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரோட வீட்லேயும் வந்து அது ஒரு பெண்ணாக இருக்கட்டும், டைரி, நிறைய டைரி இருக்கும், கீச்சனாக இருக்கட்டும், அதை வாங்கியிருப்போம் வீட்டில் அப்படி சும்மா இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். பட் அது கூட நிறைய மெமரிஸ் அசோசியேட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் நமக்கு ஒரு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தானே. ஓகே, ஸோ நிறைய பேர் நிறைய விதமான விதைகளை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிகழ்ச்சியோட நிறுப்பதுக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் கண்ணா லட்டுத்தின் ஆசையா படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் 3.4, இங்கே எல்லாமே எப்போவுமே சமந்தோடு.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா சார்பில் முன்மொழிந்த பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளம் பட்டய கணக்காளர்களின் அனுபவம் மற்றும் உறுதிப்பாடு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். கல்வியின் முக்கிய அங்கமாக விளையாட்டு திகழ்கிறது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 6000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகள் வழங்கப்படாதவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் உரிய முறையில் வழங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி அமைக்கப்படும் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மனுஷ் நாரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், பிரான்சின் கான்ஸ்டன்டின் பிட்டவுன் இணை பட்டம் வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா சிஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 7:01 ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க கேட்ட என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஹரி. எஸ், ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் நம்ம கிட்ட என்ஜாய் பண்ண போறோம். சாங் ரெக்வஸ்ட் பண்ற ஃபார்மேட் ரொம்ப சிம்பிள். ஃபேஸ்புக்ல நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன், அண்ட் அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸை நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஓகே, சாட்டர்டே ஈவினிங் வீக்கெண்ட் இது. ஓகே, ஸோ நல்ல ஒரு ப்ரைம் டைம் இது. ஸோ நல்ல ஜாலியான பெப்பியான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்லாம் கேளுங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்டோட நிகழ்ச்சியோட முதல் பாடல் அஞ்சாதே படத்திலிருந்து நமக்காக வந்துட்டே இருக்கு. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுள்ளு.

0: rend e humiti un polinale e gu e la messa me dule.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRTJ.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:12 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், உங்க மனசுக்கு பிடிச்ச சூப்பர் ஹிட்டான ஜாலியான சாங்ஸ் எல்லாம் நிகழ்ச்சி கிட்ட என்ஜாய் பண்றோம் இல்லையா. சோ அந்த வரிசையில் அடுத்த பாடல் யார் அங்கிருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கொடுங்கையூர் அங்கிருந்து. இது ஏதாவது டைப் போயிடறான்னு தெரியல. பொலியா ஒலியாவா, அது என்ன நேம் அப்படின்னு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் சம் டைப் ஓரர். ஸோ அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, வல்லவன் படத்துலேருந்து எம்மாடி ஆத்தாடி அந்த சாங் எனக்காக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட அந்த பாடல் அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வரப்போகுது. அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் எப்பவும் சொல்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, வந்து நல்ல ஒரு ஜாலியான ஃபாஸ்ட் பீட்டான பெப்பியான சாங்காக கேளுங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். எஸ், ஸோ நிகழ்ச்சி நடந்த பாடல் கொடுங்கையூர்லேருந்து கேட்ட அந்த நேருக்காக வல்லவன் படத்துலேருந்து சூப்பராக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு.

0: come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: Nicolina Halle und Joella Messamedonel.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:22 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை கேட்டுட்டு இருக்கீங்க, ரெயின்போ சேர் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. ஓகே, எஸ், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த வரிசையில் அடுத்த இரண்டு பாடல்கள் யார் யார் கேட்டிருக்காங்க அதுக்கு லைக்லாம் வேற வந்திருக்கு. சூப்பர். ஸோ எஸ், அடுத்த பாடல் வந்து சத்யநாராயணன் மெசேஜ் பண்ணியிருக்காரு, வேதாள மூவிலிருந்து வீர விநாயகா அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் குப்பநத்தம் ராமு, அவர் வந்து எனக்கு வந்து தமிழ் படத்திலிருந்து காதலனும் ஜோர்ல அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேர் கேட்ட அந்த சூப்பரான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து நமக்காக வரப்போகுது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாம் எப்பவுமே சமுதூடு.

0: ring e komitu në Polinale, nga Ella me sa më dole.
1: Studio clock le yel mani mu poti munne mishmai trukku and Akashvani FM Rainbow 101.4 le Rainbow chatbox kedit trukinge ungalku pidicha padalgalodu. Yes, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒருத்தர்ல ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலிசை அஸ்வினி நாகராஜ் கேட்டிருக்காங்க, அண்ட் அதுக்கப்புறம் வந்து அப்துல் காதர் அவரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் என்ன சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துலேருந்து லட்சாவதி அந்த சாங் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நல்ல ஜாலியான ஃபாஸ்ட் பீட்டான பெப்பி சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எஸ் போஸ்ட்டுக்கில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை போஸ்ட் பண்ணலாம். நிகழ்ச்சி நடத்த பாடல் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்திலிருந்து லட்சாவதி சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூடு.

0: rainbow e gemiti un culinare e è la messa me dume.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:39 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் இங்கிருந்து கேட்டிருக்காங்கன்னா ராஜேஷ் பெரியார் நகர் அங்கிருந்து மெசேஜ் பண்ணிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து காக்க காக்க படத்துல இருந்து தூது வருமா அந்த சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர் கேட்டிருக்கிற அந்த பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே போமே சமதுளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதுளு.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:45 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. எஸ் நமக்கு பிடிச்ச நிறைய ஃபாஸ்ட் பீட்டான சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சி நடத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய கேட்டிருக்காரு அவர். ஸோ கனகராஜ் கூடுவாஞ்சேரி அங்கிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து காதலன் படத்திலிருந்து முக்கால சாங் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவர் கேட்டிருக்கிற அந்த பாடல் அவருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்க எல்லாமே சமதுளு.
1: சார், ஓபன் பண்ண உடனே நீங்க அப்படியே வேகமா வரீங்க.
2: இது நான் மட்டுமா? ஹீரோயின்லாம்
1: ஹீரோயினும்
2: வருது எனக்கு பின்னாடி.
1: சரிங்க சார், நீங்க ரெண்டு பேருமே சைக்கிள்ல வரீங்க.
2: நிறுத்து. சைக்கிளா? பைக். பைக்.
1: பைக்கா? சரிங்க சார், நீங்க ரெண்டு பேருமே பைக்ல அப்படியே ஸ்பீடா வரீங்க. அப்படியே நீங்க ஒரு பஞ்ச் பேசுறீங்க. அப்புறம்
2: நான் சீன்ல சீனா பாத்துக்கிறேன். நீ போய் கேமரா பாரு.
1: சார், ரெண்டு பேருக்கும் ஹெல்மெட்?
2: நோ நோ நோ நோ நோ நோ ஹெல்மெட். அத போட்டா ஏன் அரிசியலனா இருது?
3: எஸ் எஸ் நோ ஹெல்மெட். மை ஃபேஸ் தெரியாது.
1: ஆமா, இதுக்கு பேசவே தெரியாது. ஃபேஸ் தெரிஞ்சா என்ன தெரியல. நான்
4: லைட்ஸ் கேமரா.

0: ஹேர் ஸ்டைல் கழியும்னு சொல்லிச்சு, இப்போ அது மண்டையே கழிஞ்சிச்சு.
1: நீ கூட தான் ஃபேஸ் தெரியாதுன்னு சொன்ன, இப்ப மொத்தமாவே தெரியாம போச்சு.
2: வாகன ஓட்டி மட்டுமல்லாமல் உடன் செல்பவரும் தலைக்கவசம் அணியுங்கள். தர்மம் மட்டுமல்ல, தலைக்கவசமும் தலைக்காக்கும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ரெயின்பே எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 7:54 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ், நிறைவு பாடல் ஒரு வித்தியாசமான ரெக்வஸ்ட். யார் அப்படின்னா, அஸ்ஸாம்லேருந்து ஹிதேந்திர தாஸ் அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து எனி சாங் டு ரீட் அவுட் மை நேம் ப்ளீஸ் ஆர்ஜேஜி அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் மெசேஜ் மிஸ்டர் ஹிதேந்திர தாஸ். அண்ட் திஸ் சாங் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் த மூவி அன்னியன். ஸோ அவருக்காக அன்னியன் படத்திலிருந்து காதல் யானை அப்படின்ற ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே போகும் சமுதூடு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். உறுப்பு நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்ட பின் நன்றி தெரிவித்து பேசிய அவர், இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவான பாதையில் நாம் இணைந்து முன் செல்கிறோம் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டார். பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப பழமையான சர்வதேச மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் பிடியிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி

மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கிடம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பையும் அதன் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பெருமையையும் எடுத்துரைத்திருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொன்மை சிறப்புமிக்க தமிழகத்தின் பண்பாட்டையும் பெருமையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகிற்கு கொண்டு செல்வதற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணி இடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மழைக்கால நோய் தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த பணியிடங்களை நிரப்பும் பணி நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் தற்போது படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலைகள், சோலார் மின் விளக்குகள், அகழிகள் உள்ளிட்டவை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 1099 பேருந்துகளுடன் கூடுதலாக 1255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்த 400 ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு வரும் 14ஆம் தேதி முதல் வங்கிக் கணக்குகளில் ஓய்வூதியம் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான தொகை இம்மாதம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோருக்கு மத்திய அரசின் பங்களிப்பு தொகைக்கான ஒப்புதலை பெறுவதற்கு ஓய்வூதிய பயனாளிகளின் பட்டியல் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அந்த தொகையும் அவர்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு மாநில அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் அமைக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு வணிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை ரத்து செய்து எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்த பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற 118 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 19 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன் எடுத்தது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் விட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கேடட் கோப்பை வாள்வீச்சு சாம்பியன் போட்டி சென்னையில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

அவங்க. அண்ட் அதற்கடுத்த பாடல் வந்து சுந்தரபாண்டியன் படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ள அப்படின்ற ரெண்டு சூப்பரான சாங் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதோடு. அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள் நீ.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 9:01 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நம்ம மனசுக்கு பிடிச்ச 80s-90s ஏர்லி 2000 அந்த டைம்ல வந்த திரைப்பட பாடல்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். எஸ் நிகழ்ச்சியோட முதல் இரண்டு பாடல்கள் எந்தெந்த படத்துல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாண்டவம் படத்துல இருந்து ஒரு பாதி கனவு நீ அடி அப்படின்ற அந்த ஒரு

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 9:22 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் வரப்போகின்ற அடுத்த இரண்டு பாடல்கள் எந்த படத்துலேருந்து என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்ப்பறவை படத்துலேருந்து ரொம்ப ஒரு மெலோடியான, அப்படியே என்ன சொல்கிறது, நிறைய நினைவுகளை தூண்டக்கூடிய பரப்பற அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான சாங் சின்மை வாய்ஸ்லேயும். அண்ட் அதற்கடுத்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா, சாட்டை படத்துலேருந்து அடிராங்கி அப்படின்ற அந்த ரெண்டு சூப்பர் சாங்கும் வரப்போகுது. ரெண்டும் அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷனான சாங். நீர்ப்பறவை பாடல் வந்து அப்படியே ஒரு சோகத்தை நமக்குள்ள அப்படியே தூண்டி தூண்டி நம்மளை வந்து உசுப்பேற்றக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி அதர் ஹேண்ட், அடிராங்கி வந்து சந்தோஷத்தை நமக்குள்ள அப்படியே உசுப்பேற்றக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு மிக்ஸ்ட் எமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 9:34 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் நம்ம மனசுக்கு பிடிச்ச நிறைய மெலோடிஸ் ஆன அப்படியே மனதை வரக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய ரீசன்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. எஸ் ஸோ அந்த வரிசையில நிகழ்ச்சியில நம்ம அடுத்து கேட்க போகின்ற இரண்டு பாடல்கள் என்ன சாங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னாலி படத்திலிருந்து எஞ்சிருங்கோ எஞ்சிருங்கோ அப்படின்ற அந்த ஒரு சாங்கும், அண்ட் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கூட என்னை தருவேன் படத்திலிருந்து சொல்லு தலைவா அப்படின்ற அந்த ரெண்டு சாங்கும் பேக் டு பேக் நமக்காக நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகுது. எஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

0: från Brokio Napolinale hänger Ella med samma dolle.
1: அக்கா அக்கா இந்த கலர் புக் 10 ரூபாயாங்கா ஒன்னு வாங்கிக்கோங்களே சரி எனக்கு 5 கொடு ஏன் பாப்பா இந்த சின்ன வயசுல ஏமா இப்படி வியாபாரம் பண்ற நீ படிக்கலையா பள்ளிக்கூடத்துக்கு போகலையா
2: இல்ல அக்கா எங்க அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு போகுது அது படிச்சு வேலைக்கு போனா குடும்பத்தையும் பார்த்துக்கும் என்னையும் கொஞ்சம் வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துரும் அதுதான் நான் படிப்பை நிறுத்திட்டு இப்படி புக்கு வித்து பிழைக்கிறேன் எங்க அம்மாவுக்கும் உதவியா இருக்கேன் ஏன் உனக்கு நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசை இல்லையா சரி உங்க வீடு எங்க இருக்கு வா உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன்
1: அம்மா அம்மா உங்களை பார்க்க ஒரு அக்கா வந்திருக்காங்க
3: வாங்க மேடம் நீங்க யாருன்னு தெரியலையே
2: நான் கடைக்கு போற வழியில உங்க பொண்ணு வியாபாரம் பண்றத பார்த்தேன் ஏமா இவ்வளவு சின்ன பொண்ணு வேலைக்கு அனுப்புறீங்க அவளையும் உங்க படிக்க வைக்கலாம்ல
3: என்ன மேடம் பண்றது வீட்டு சூழ்நிலை அப்படி இவளையும் படிக்க வைக்க வசதி இல்லையே எதுக்குமா படிப்பு கொஞ்ச காலத்தை இப்படியே தள்ளிட்டேன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இவளை கர சேர்த்திடலாம்ல
2: நீங்க அப்படி சொன்னீங்கம்மா இந்த காலத்துல பெண்களுக்கும் சம வேலை வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவளை படிக்க வச்சா உங்க குடும்பமே அடுத்த நிலைக்கு முன்னேறுமே நீங்க சாதிக்க முடியாதது கூட உங்க பொண்ணால சாதிக்க முடியும் நானும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவுறேன் நாளைக்கு ஒரு நல்ல பள்ளியில அவளை சேர்த்திடலாமா
3: ரொம்ப நன்றி மேடம் இதை யோசிக்காம நான் பொண்ண வேலைக்கு அனுப்பிட்டேனே சரி எப்பாடு பட்டாவது இவளுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்துற மேடம்
2: என்ன பாப்பா நாளையில இருந்து பள்ளிக்கு போலாமா
1: கண்டிப்பா அக்கா ரொம்ப நன்றி
2: கல்வி ஒன்றே வாழ்வுக்கு உன்னத வழிகாட்டி பெண்ணுக்கு கல்வி அளிப்போம் வாழ்வினை உயர்த்திடுவோம் அக்கறையோடு சொல்வது உங்க FM Rainbow 101.4

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியா 9:50 ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். எஸ், நம்ம மனசுக்கு பிடிச்ச நிறைய மெலோடியான ஜாலியான ஹாப்பியான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, வீக்கெண்ட் அப்போ, சாட்டர்டே நைட் அப்போ. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக வரப்போகிற ரெண்டு பாடல்கள், எந்த படத்துலேருந்து என்னென்ன பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 படத்துலேருந்து நீ பார்த்த வழிகள் அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான சாங்கும், அண்ட் அதுக்கப்புறம் வானத்தை போல அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங்கும் நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக நமக்காக ஒலிக்க இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாடலையும் பேக் டு பேக் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேரம் சரியாக 10 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். அற்றை திங்கள் அந்நிலவில் நம்முடைய மனதிற்கு பிடித்த பழைய பாடல்கள், 60, 70 அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வர இருக்கக்கூடிய பாடல் தாளம்பூ திரைப்படத்திலிருந்து தாளம்பூவில் நறுமணத்தின் அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அண்ட் அதற்கடுத்து வரப்போகின்ற பாடல் இன்று போல் என்றும் வாழ்க படத்திலிருந்து என்யோக ஜாதகம் அப்படின்ற அந்த ரெண்டு சாங்கும் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:19 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். நம்ம மனசுக்கு பிடிச்ச நிறைய பழைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்து நமக்காக வரப்போகின்ற இரண்டு பாடல்கள், எந்த படத்துலேருந்து எந்த பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து கண்ணன் வருவான் அப்படின்ற அந்த பாடலும், அண்ட் அதுக்கப்புறம் 16 வயது நிலை படத்துலேருந்து செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா அப்படின்றத ரெண்டு சூப்பர் சாங்கும் நம்ம நிகழ்ச்சியில் பேக் டு பேக் நமக்காக வரப்போகுது. எஸ் ஓகே, என்ஜாய் பண்ணுங்க, இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட்.
1: கண்ணே வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அருகே வாடா.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:31 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்முடைய மனதை வரக்கூடிய நிறைய பழைய சாங்ஸ் நம்ம கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகின்ற இரண்டு பாடல்கள் எந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து குமரி பெண்ணின் உள்ளத்திலே அப்படின்ற அந்த ஒரு சாங்கும், அண்ட் அதற்கடுத்த பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி படத்திலிருந்தும் நமக்காக நம்ம நிகழ்ச்சியில் நமக்காக வரப்போகுது. எஸ், இந்த ரெண்டு சூப்பரான சாங்ஸையும் பேக் டு பேக் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட்.

ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:43 ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச, நம்முடைய மனசுல நீங்காத இடத்தை பிடித்த பழைய பாடல்கள் எல்லாம் நம்ம நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த இரண்டு பாடல்கள் எந்த படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசு பொண்ணு அப்படின்ற அந்த படத்திலிருந்து காஞ்சி பட்டுடுத்தி அப்படின்ற அந்த ஒரு பாடலும், அண்ட் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வந்து முள்ளும் மலரும் படத்திலிருந்து ராமன் ஆண்டாலும் அப்படின்ற அந்த ரெண்டு சூப்பரான சாங்கும் பேக் டு பேக் நமக்காக நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகுது. எஸ், ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன்.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் 10:57 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இது வரைக்கும் நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் நீ திரைப்படத்திலிருந்து அடடா என்ன அழகு அப்படின்ற சாங் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மீண்டும் நாளை சந்திப்போம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தீம்ல பாடல் ஒலிபரப்பாக போகுதுன்னு ஆவலாக காத்துட்ருப்பீங்க. இன்றைக்கி விழிச்சொல்லாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, ஏ ஏ நீ எங்கே இருக்க, நீ எப்படி இருக்க, ஏ எப்படிப்பா இருக்க, உன்னை பார்த்துக்கு நாளாச்சு அப்படிங்கிற ஏங்கிற வார்த்தை வந்து நம்ம பேச்சு வழக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது கோபமாகவும் யூஸ் பண்ணுவோம், அன்பாக கூப்பிடும்போதும் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த ஏ அப்படிங்கிற இடத்துல தூங்கக்கூடிய பாடல்கள் தான் ஏ என்று சொல்ல விழிச்சொல்லாக பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையில் தூங்குகிற பாடல்கள் தமிழ் பாடல்களில் இருக்குது, திரைப்படங்களில். அந்த பாடல்கள் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் குரலில், பிரியா படத்திற்காக ஏ பாடல் ஒன்று. இந்த பாடலில் அந்த ஏ இல்லாத வார்த்தையை பாடலை பாடி பாருங்களேன், அதில் உள்ள வித்தியாசம் தெரியும். பாடலை கேட்டுட்டு வாங்க.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டோம். இந்த பாடல் கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஏன்னா ஏ பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோண்டும். பாடலை வந்து எவ்வளோ ரசித்து அந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கார் கவிஞர். பஞ்சு அருணாசலம் அவருடைய பாடல் வரிகள் தான் இளையராஜனுடைய இசை கேட்டு அவனே தெரிஞ்சிருப்போம். அந்த பாடல் இடை இசையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருப்பார். அதில் வயலினுக்கும் அந்த வீணைக்கும் இடையே ஒரு போர் நடக்கிற மாதிரி நடந்த அந்த இசை மெதுவாக குறைந்தவனா அந்த பாடல் வரும். மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம், மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாம் அப்படின்னு எழுதியிருப்பார். மலராடுகின்ற ஊஞ்சலாக மேகம் போன்ற உன் கூந்தல் இருக்கிறதுங்கிற ஒரு அழகான ஒரு கற்பனை தான். என் ஜோடி கிளியே கண்ணல் தமிழே, தேனில் ஆடும் திராட்சை நீ அப்படின்னு தமிழ் மொழியை எத்தனை அழகாக ஒரு கரும்பினுடைய சுவையாக அந்த மொழி தித்திப்பதைப் போல் உன் காதலும் இருக்கிறது என்பது அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த பாடல் வரிகள் முழுவதுமாக எழுதியிருப்பார். அந்த பாடலை யேசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் இணைந்து இனிமையாக பாடியிருந்தாங்க. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரலில் வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்திற்காக.

கோரஸ் சத்தம் அந்த பாடல் ரொம்ப அழகாகிச்சு. அந்த ரெண்டு பேரும் இணைந்து எஸ் பாலசுப்ரமணியமும் சித்ரா அவர்களும் அந்த பாடலை ரொம்ப அழகாக ரசித்து அந்த பாடியிருந்தாங்க. சிங்கார வெண்ணிலா மண்மீதிலே சங்கீதம் பாடுதே உன் கண்ணிலே, செந்தாடும் பொன்மையில் உன் தோளிலே, நின்றாட இயங்குதே இந்நாளிலே. அதாவது காதல் முடிந்து அந்த கல்யாணத்திற்கான அந்த ஒரு உறவை எடுத்து செல்கின்ற அந்த இரண்டு மனங்களுக்கான அந்த வரிகளாக அந்த பாடல் வரிகள் இருந்துச்சு. காதல் தேனாறு பாய்ந்தோடு நேரம் ஆசை தேரேறி ஊர்கோலம் போகும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும்போது இடையிடையே அந்த கோரசினுடைய அந்த ஆலாபனைகளும் அந்த பாடலில் ரொம்ப அழகாச்சுன்னு சொல்லலாம். பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் எழுதியிருந்தாங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம்.

நேரில் நேரம் இரவு 11:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தீமா ஏ அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய பாடல், துவக்கத்தில் வரக்கூடிய அந்த பாடல் வரிகளில் வர பாடல் தான் கேட்குறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மீண்டும் கோகிலா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் ஹே 1000 மலர்ந்தது, அந்த பாடல் தான்.

டியூன் போகிற போக்குக்கு பாடல் வரிகளும் அழகாக இணைஞ்சிருந்தது. அந்த பாடலை அழகாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க பாடியிருந்தாங்க. பாடல் வரிகள் பஞ்சு அருணாசலம் அவர்கள் தான். அந்த ராகத்திற்கும் அந்த மெட்டுக்குள்ளே அந்த ஹே என்ற வார்த்தை, ஹே ஓர் ஆயிரம் மலர்களே மலர்ந்தது உலகிலே சுகமே இதுதானோ ஹே அப்படின்னு சொல்லும்போது, இந்த மெட்டுக்குள்ளே இப்படி ஒரு பாடல் வரிகளை, அழகான பாடல் வரிகள் எழுத முடியுமான ஆச்சரியமாக இருக்குது. பாடல் வரிகளை ரொம்ப அழகான இயற்கையை ரசிக்கும் விதமாக அந்த வர்ணனைகளை அழகாக எழுதியிருந்தார். நீ பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே, வாழ்வில் இளஞ்சோடியின் விழிஜாடையில் பேராசைகள் ஒரு கோடியே, அங்கம் மின்னும் தங்கம் கண்டேன், இளமையே இனிமையே ரசிக்காதோ அப்படின்னு இரண்டாவதில் எழுதியிருந்தாலும், முதல் கீழ்வானிலே இளம் சூரியன் தேரோட்டமே, காண விடிகாலையில் பூந்தென்றலில் நாம் காண்பது பேரின்பமே. அதாவது சூரிய உதயத்தை நம்ம காலையில் கண்விழிச்சு பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் தனியாக வரும். அதை வந்து ஒரு பேரின்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான அந்த வார்த்தை பற்ற பயன்படுத்துகிறார். கண்டேன் புதுமையை இயற்கையே ரசிக்காதோ, இயற்கையை ரசிக்காமல் நம்மளால் வாழவே முடியாது. அதை வாழ்ந்து அதை அனுபவித்து பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே அத்தனை ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த பாடல் அழகாக இருந்தால் இளையராஜாவினுடைய இசை கேட்கவே வேண்டாம்.

மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறும் பாடல் கேஜி ஏசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் குரலில் உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து ஏ ஐ லவ் யூ அந்த பாடல் தான்.

தனியாக ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி பார்ப்பதை விட கொஞ்சம் அன்பா ஏ ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது. வாணி ஜெயராம், கேசுதாஸ் அவர்களை இணைந்து பாடினாங்க. முத்துலிங்கம் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் பாடல் கேட்டோம். பசும்புல் பாய்கள் விரிக்கும், பனியில் பூக்கள் குளிக்கும், இதயமே மதுவிலே நினையுமே அப்படின்னு சொல்லி அந்த மெட்டுக்குள்ளே அந்த பாடல் அழகாக வச்சிருந்தாங்க. இதுதான் மாலை விருந்து, மலரே நீயும் மருந்து, இரவிலே மயங்கலாம் நிலவிலே அப்படின்னு எழுதியிருப்பார். காதோரம் மெல்ல கூறும் செய்தி தேன் போலே பாயாதோ, நீராடும் வண்ண பூவும் நாளை பூமஞ்சம் போடாது அப்படின்னு சொன்னால் அந்த கோரஸ் ல இணையும் போது அந்த பாடல் இனியுமே நம்மளும் பாடி பார்க்கணும்னு தோன்றிய ஒரு பாடல் தான் கேட்டோம். இந்த தீமில் ஏய் அப்படிங்கிறதுலேருந்து தீமில் பாடல் ரெடியாக போகுது, பாடல் ஒரு பாடலாக கேட்டிருக்கும்போது நம்ம மனசு சில பாடலை யோசிச்சுட்டுருக்கோம். அந்த வகையில் கொஞ்சம் ஒரு துள்ளலான ஒரு பாடலை அடுத்ததாக கேட்க போகிறோம். காதல் பரிசு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஏய் உன்னைத்தானே.

viene allá.

நீலை நேரம் இரவு 11:33 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக நமது போஸ்டர் போட்டிருக்கோம். போஸ்டர் கீழே உறங்குவதற்கு முன்னாக கமெண்ட் தெரிவிக்கணும். பாடலை பற்றி ஒவ்வொரு பாடலை பற்றி நேர்கள் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. யார் என்ன நேர்கள் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம்.

அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பிரகாஷ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரங்கராஜன், இன்ப இரவு வணக்கம், புதிய தலைப்பில் திரை கானம், புத்துணர்ச்சி ஊட்டும் வரிகள் நாதம், பாசமுடன் கூறும் ஏ எனும் ஏகாரம், சொல்வளமை பரிமளிக்கும் வாசமுடன் பாரிஜாதம் பகிர்ந்தளிக்கும், ஆலாபனை கீதம் பிரகாசிக்கும், இரவில் அலங்காரம் மனசு மயங்கும் பாடல்கள் பிரமாதம் அப்படின்னு அவருக்கே உரித்தான கவிதை வரிகள் எழுதியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து, பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜாமோகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு. பர்வதவர்த்தினி அவங்களும் பாடல் ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு அந்த மீண்டும் கோகிலா படத்தில் இடம்பெற்ற ஏய் ஓர் ஆயிரம் பாடல் அருமை இரவில் கேட்க இனிமை அப்படின்னு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி ராகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் இன்றைய தீம் பாடல்கள் சிறப்பு அப்படின்னு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து தா சோமசுந்தர பிரபு, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அம்பிந்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவங்களும் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி.

இன்றைக்கி மன சமயங்கள் நிகழ்ச்சியில் ஏ என்ற வார்த்தை நம்ம விழிச்சொல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யார்கள் கூப்பிடும்போதும் அழைக்கும்போதும் அழைப்பு சொல்லாகவும் விழிச்சொல்லாகவும் இருக்கின்ற அந்த ஏ என்கின்ற வார்த்தையில் பாடல்கள் இருக்குது தமிழ் திரைப்படங்கள்லேருந்து. அந்த பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக மாவீரன் படத்தில் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல் அடுத்ததாக கேட்க போகிறோம். ஹேய் மைனா அந்த பாடல் தான்.

ஸ்டீரியோஃபோனிக் இசையில் அந்த பாடலில் ஹெட்ஃபோனில் வச்சு கேட்கும்போது அந்த சவுண்டு இசை மாறி மாறி கேட்கணும். அதில் வந்து அழகான எலக்ட்ரிக் கிட்டாரோடைய இசையும் அந்த ட்ரம்பட்டினுடைய இசையும் அழகாக இடை இசையாக அமைந்திருந்தது. பாடல் வரிகள் கங்கை அமரன் அவர்கள் தான் எழுந்தாங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல் கேட்டோம். பாடல் வரிகளை அழகாக அந்த மெட்டு ஏறி இறங்குற மாதிரி பாடல் இருந்தபோது, கூடுது குறையுது ஏறுது இறங்குது இதயம் இதயம் இதயம் அங்கே பாடுது பறக்குது ஆடுது அழைக்குது பருவம் பருவம் பருவம் தானாக இஷ்டப்பட்ட தேனான நெஞ்சங்கள் பூவாக மஞ்சமிட்டு ஜோராக கொஞ்சுங்கள் ஏதேதோ சொல்லி சொல்லி சூடாச்சு என்னுள்ளம் போதாதோ கிள்ள கிள்ள புண்ணாக நெஞ்சம் வருவதும் தருவதும் புது புது அனுபவம் மனதை கிள்ளும் மைனா வா மைனா பாட பாடக்கூடக்கூட அப்படின்னு சொல்லி மனுஷிய வாசுதேவன் சித்ரா அவர்கள் இணைஞ்சு அந்த பாடலை பாடினாங்க. பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் புது வசந்தம் படத்திற்காக ஆயிரம் திருநாள் அந்த பாடல். அது துவக்கத்தில் ஏஹே ஏஹே அந்த வரிகள் உடனுடன் இணைந்து இணைந்து வந்து கொண்டிருக்கும் அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். சித்ரா மற்றும் டாக்டர் கல்யாண் குரல்களில்

கவிஞர் முத்துலிங்கத்தின் பாடல் வரிகளுக்கு எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ஆயிரம் திருநாள் வருமா வருமானு கேட்டிருப்பாங்க. அதில் அழகான ஒரு தன்னம்பிக்கையான வரிகளும் அந்த பாடல்களுக்கு இணைஞ்சிருக்கும். இறைவன் எழுதும் கவிதைகள் யாவும் இயற்கை அழகாய் சிரிக்கிறதே, இயற்கை சிரிக்கும் அழகினை கண்டு இதயம் சிறகை விரிக்கிறதே, சோலை பூங்காற்று இசை படிக்கும், சொந்தம் கொண்டாடி மலரளிக்கும், நதிகளில் அலைமோதி கரைகளில் விளையாடும், பறவைகள் அதை பார்த்து புதுவகை பண்பாடும், இனிமை வசந்தம் இதுதானோ அப்படின்னு அந்த வர்ணனைகளை ரொம்ப அழகாக எழுதிப்பார். அதனுடைய கோரஸ் அவன் கல்யாண் அவங்களோட குரலும் இணைந்து அந்த பாடலை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இரவு நேரத்தில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

நேரம் இரவு 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்க நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். ஏ என்ற எழுத்தில் தோங்கக்கூடிய அந்த சொல்ல வரக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்த வரக்கூடிய பாடல் அந்த சோகத்தின் வெளிப்பாடு கூட அந்த ஏ அப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை இளையராஜா அவர்கள் அந்த பாடுவாங்க. பாடல் ஏம்பாட்டு ஏம்பாட்டுன்னு தோங்கும். அந்த ஃபஸ்ட்டு துறங்கிற அந்த ஹே ஹே ஹே கேட்டுகிட்டே இருக்கலாம். பூமணி படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. இளையராஜாவின் இசையில் இசையமைத்து பாடிய பாடல்

பாடல் ஒரு ஒன்ஸ் மோர் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. நமக்கு நேரம் குறைவான காரணத்தில் அந்த பாடலை ரிப்பீட்டாக ஒளிபரப்ப முடியல. அந்த பாடலை கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த ஒரு மாட்டு வண்டியில் போகிறது மாதிரி அந்த பாடல் அமைச்சிருப்பாங்க. அது ஒரு இரவு நேரமும் அந்த மாலையும் இணைகின்ற அந்த பொழுதில் நடக்கிற மாதிரி அந்த பாட்டு போயிட்டுருக்கோம். பாடல் அழகாக பாடியிருப்பார். சோகத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த மாதிரி ஒரு இசையும் அந்த ஒரு ஆலாபரியும் தேடுகிறது. அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு, அந்த பாட்டில் ஒரு கதையை சொல்லிட்டு வர மாதிரி அந்த கதையும் பயணம் இணைந்து போகிற மாதிரி தான் அந்த பாடல் இருக்கும். வந்த கிளி இரண்டு, அதில் ஆலோலம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று, காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ணக்கிளி நெஞ்சு நெஞ்சு கொத்துதடி, இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி, நிழல் தேடும் கிளியங்கே நிஜம் காணுமா அப்படின்னு சொல்லி பாடல் ஏம்பாட்டு ஏம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்துன்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பார். அதிலே இதெல்லாம் சொல்லியிருப்பார். அதற்கிடையில் அந்த இட இசையெல்லாம் அப்படி நம்ம கேட்கும்போது அந்த சோகத்தினையும் உச்சத்தையும் காதுகளை வச்சு கேட்கும்போது அந்த இசை தனித்துவமான ஒரு இடத்த நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அதுக்கு அடுத்த வரையில் அழகான அந்த பாடலில் அந்த கதையை சொல்லி முடிப்பார். ஆத்தோரம் வேலி கட்டி நான் நந்தவனம் போட்டேன், அதில் அழகான மலர்ச்செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன், பூமலர வந்ததெல்லாம் புத்தம் புது வாசமடி, பூப்பறிக்க வந்தவளோ புத்திகளை மோசமடி, கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமாக வச்சுக்கணும், ஒரு நூல் பிரிஞ்சாலும் உதிர்ந்தோடுமே அப்படின்னு சொல்லணும். வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அதை நம்ம கரெக்டாக கையில் வச்சுருக்கணும், அதை வந்து கொஞ்சம் விட்டுட்டு அது மொத்தமாக சிதறிச்சுனா அப்புறம் அது சேர்க்கிறதுக்கு மிகவும் கடினம் இருந்தது. அது ஒரு அனுபவபூர்வமான அந்த பாடல் வரி இருந்தது. கவிஞர் மு மேத்தாவினுடைய பாடல் வரிகள் தான் பாடலை இரவு நேரத்தில் இனிமையாக கேட்டு ரசித்தோம்.

0: நெகிழை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: பிறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.

எங்கே பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவும் பார்க்கும் ஆசையோ

சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையில் பயணம் எங்கே பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு

நடிப்பேன் ஓடு இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா நீ கம்பனை படித்தவனாடா அட காகிதம் தின்னும் மூடா மூட நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் போடு நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி

விருத்தம் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதம் விதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கந்தன் கருணை படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியினை ஜெய்ராம் பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடலின் படம் மூக்குத்தியம்மன். பாடலை எழுதியவர் பா. விஜய். பாடலுக்கு இசை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன்.

நேர்களின் நேரம் காலை 4:10. நேர்கள் கேட்கலாம் அணி. பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரம், கரிகாமலை கே எஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் துவக்கமாக உன்னடியே கதி என துவங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல், பகுதாரி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியிலினை வரலட்சுமி நமோஸ்துதே என துவங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியா சாகித்யம், கௌரி மனோகரி ராகம், ரூபக தாளம்.

நேர்கள் பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் ஏ பழனி அவர்களின் நாகஸ்வரம், கரிகாமலை கே எஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். இனி கேட்கவிருப்பது வரவேண்டும் வடிவேலனை என துவங்கும் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயற்றிய பாடல், நாகவல்லி ராகம், கண்டசாப்பு தாளம்.

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரம் கேட்டோம். உடன் கரிகாமலை கே எஸ் ஆர்முகம் அவர்கள் தவிலிசைக்க கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேர்களே, நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில்